0: and it was sung by Hariharan. So that's the second song. Let's see. First song
1: பத்தி சொல்லணும் பண்ண சொன்னா பாடினது ஆஷா போஸ்லேன் மது பாலகிருஷ்ணன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்தும் நயன்தாராவும் இணைஞ்சு நடித்த முதல் படம். ஸோ ஆபோகி ராகத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஆபோகி ராகத்தின் பேசல.
0: Okay, so that's Jesse. So every song ago, Jesse has like a disclaimer about every song. So thank you for the knowledge. Okay,
1: thank you.
0: So nanga first song start panuvoma.
1: Start pannunga.
0: Okay, let's go.

0: நாளாக இருந்தது, மழையெல்லாம் பெய்யுது, நல்ல மகிழ்ச்சியா இருந்தது.
1: ஒரு சூடான காஃபி எல்லாம் சிப் பண்ணி போட்டு அப்படியே இருந்து பாடல்கள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் கேக்குறேன்.
0: ஓ, நல்ல ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சு கொண்டுதான் நான் கேட்டு கொண்டிருக்கேன்.
1: ஆசைப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
2: Really appreciate your time to call and encourage us.
0: Yes. Welcome, welcome. I'll continue watching you.
2: Please.
0: Go ahead.
2: Thank you.
0: Please. நல்ல நல்ல பாடி நல்ல மேல வாங்க. ஓகே ஓகே.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி. Thank you. ஹலோ ஹலோ
1: ஹலோ. வணக்கம் அண்ணன்.
3: வணக்கம் வணக்கம். நான் வீரசிங்கம் கேட்கிறேன்.
1: பேர் பேர் விளங்கல.
3: பேர் வீரசிங்கம். வீரசிங்கம்.
1: வீரசிங்கம். ஓகே. வணக்கம். எங்க இருந்து அடிக்கிறீங்க நீங்க?
3: தொடர்ந்து
1: கேளுங்க. இன்னும் திருப்பி போன்ல வாங்க. இன்னும் ஒருக்க உங்களோட குரல் கேட்கறதுக்கு நாங்க வெயிட் பண்றோமா? அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
2: ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா?
1: டிவிஹெச்டி தொலைக்காட்சி சிஎம்ஆர் தமிழ் ஹெச் ரேடியோ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் ப்ரோக்ராம். நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம் 416-292-4059. We are just done with the first song. We have many songs and many callers on the in the line.
4: Hello, vanakkam.
1: Vanakkam.
4: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: உங்க பேர்?
4: நான் வடிவம்பல் கதைக்கிறேன், நிசாகாவில இருந்து.
2: அதான் நான் யோசிச்சேன். முதலும் எனக்கு தெரியும் கேள்விப்பட்டதோ கெஸ்
4: பண்ணிடலாம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. நீங்க ரெண்டு பேர்ட்ட குரல் நல்லா போய்கொண்டிருக்கு. ஆரம்ப பாட்டே நல்லா இருக்கு. அப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க தேவையில்லை.
1: யா, கேளுங்க. ப்ளீஸ் பி ஓபன். திஸ் இஸ் an open conversation. Come on.
2: கால் பண்றதுக்கு மிக்க நன்றி.
4: உங்களுக்கு அடுத்த பாட்டு உன்னாலே என்னாலும் அந்த பாட்டு தான் வரும்.
1: வெரி குட் கெஸ். குட். வெயிட். விஜய்
4: என்ன சொல்லுங்க.
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நான் கனடியன் பிங்க்ல இருந்து நிர்மல் அண்ணா காய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? எக்ஸலன்ட். சிங்கிங் நல்லா பாருங்கள். அடுத்த பாட்டு வந்து தெரியல இருந்த ஒரு பாட்டு. என்ன பாட்டு என்று தெரியல, ஆனா தெரியல என்று தெரியும். தெரிய ஒரு படத்துல இருந்து.
1: நல்ல சாய்ஸ், நல்ல சாங். தொடர்ந்து கேட்டு பாப்போம் என்ன சாங், என்ன மாதிரி.
5: ஓகே, நான் மீண்டும் அழைக்கிறேன். எக்ஸலன்ட் சிங்கிங். காட் பிளஸ். போத் ஆஃப் யூ.
1: தேங்க் யூ. காட் பிளஸ் யூ டு.
5: வெல்கம். ஓகே,
1: தேங்க் யூ அண்ணா. ஒன் நன்றிங்க. சோ நாங்க நெக்ஸ்ட் சாங்க்கு போறதுக்கு முன்னே we will give them a small clue for the third song. சோ இது வந்து இதுக்கு ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து இது ஐட்டம்
2: பாடகையும் சமீபத்துல தான் காலம் ஆகிவிட்டாங்க. இதுல வந்து பாடகர் ரெண்டு பாடகர் ஒரு பாடகர் அதுல ஒரு பாடகரும் ஒரு பாடகையும் இப்ப காலம் ஆகிட்டாங்க. இதுல போக் மியூசிக், ஜாஸ் மியூசிக், வெஸ்டர்ன், ஐ மீன் கிளாசிக்கல் எல்லாம் கலந்தமாயிருக்கும். ஜதீஸ் எல்லாம் வருது.
1: அதுல அந்த தி சிக்னிஃபிகண்டான ஒரு ஒரு பார்ட் இருக்கு. அது வந்து சரியான மீம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கிற ஒரு ஒரு பார்ட், ரைட்? அந்த ஜதி,
2: ஜதி
1: அதுல ஒரு ஜதியோட பார்ட் இருக்கு. இது அது வந்து கனக மீம்ஸ்லயும் வந்திருக்கு. இதுல நீங்க இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட். பாக்யராஜ்,
2: யா,
1: ஒன் ஆஃப் தி
2: ஆக்டர்ஸ், யா.
1: ஓகே, அது ஒரு குட் க்ளூ தானே?
2: அது நல்ல க்ளூ.
1: அது நல்ல க்ளூ.
2: இவர வேற என்ன தேவை? ஜதீஸ் வருது, இடையில நல்ல ஜதீஸ் வருது, டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கணும், டான்ஸ் ஆடலாம்
1: ஆடலாம். இப்ப இந்த இதெல்லாம் இருக்கு.

0: ட்ரை பண்ணும்.
1: ஹீரோஸ் ஐ மீன் ஹீரோயின் மூணு ஹீரோயின் ஆடுற மாதிரி வருது.
0: ரைட்,
1: ஹீரோயின் கண்ட நடனம் ஆடுற
0: இந்த வார சாங் தேர்ட் சாங் வாரக்கே ஐ எம் டெஃபினெட்லி ஷுர் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காஃபி கப்பை எடுத்து தூக்கி எடுத்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சாங். ஓகே, சோ வி வில் வெயிட். சோ கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட் சாங்?
1: யா,
0: கரெக்டா கெஸ் பண்ணி இருக்கிறவங்க லெட்ஸ் லிசன் டு இட் அண்ட் தென் வி நோ. ஹியர் வி கோ.

0: பியூட்டிஃபுல் சாங். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான ஒரு லைவ்லி சாங், நான் வந்து ஒரு மெலோடிக் ரொமான்டிக் சாங். அடுத்த சாங் வந்து இஸ் கோயிங் டு பி எ பவர்ஃபுல் சாங். யா, சோ அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சிபி ஜசந்திரி, டோன் மிஸ் சந்திரன், எப்படி இருவரும் இருக்கிறீங்க?
0: வணக்கம் சந்திரன், நல்லா இருக்கிறீங்கள். நீங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா, நல்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க. தேங்க் யூ ஃபார் தி எனர்ஜி.
1: அருமையான பாடல்கள், இருவரும் அருமையான குரல் வளங்கள், தொடர்ந்தும் பாடுங்கள். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிஎஸ்எம்ஆருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: சந்திரன், தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கால். நீங்க டைம் எடுத்து யூ ஹேவ் எ குட் மெசேஜ் ஃபார் அஸ். ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ.
1: நன்றி நன்றி
0: நன்றி அண்ணன், தேங்க் யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் வீரசிங்க மறுபடியும்.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: நான் மறுபடியும் வீரசிங்கம். பாட்டு செலக்ஷன் நல்லா இருந்தது, அதுக்காக தான் நடிக்கிறேன். பாட்டு செலக்ஷன் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பாட்டுகள், அதுக்காக தான் நடிக்கிறேன். நன்றி.
0: இதோ ரொம்ப நன்றிங்க அண்ணன், வீரசிங்கம்
3: அண்ணன்.
0: Yeah, we expect your call back again, okay? Please come back again.
2: Okay, okay, okay.
0: Yeah. இன்டர்நேஷனல் அடுத்த பாட்டு. ஸோ நாங்கள் இன்னொரு பவர்ஃபுல் சாங்குக்கு போக போகிறோம், அதுக்கு பிறகு தேர் இஸ் ஒன் மோர் சாங். யா, ஸோ நான் ஐம் கோயிங் டு சிங் அ சோலோ சாங். ஸோ தட் சாங் தட் இந்த மூவி வந்து இதில் நடிகன் வந்து மூன்று ரோல் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, அந்த மூவியில் மூன்று ரோல் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ரொமான்டிக் காய், ஒரு ஒரு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள், அதுக்கு பிறகு சம்படி ஹூஸ் கோஸ் அகேன்ஸ்ட், அந்நியாயத்துக்கு ஃபைட் பண்ணுற ஒரு ஒரு. ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் கிவ் த நேம் ஆஃப் த ஆக்டர் பிகாஸ் அது சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதை கண்டுபிடிப்பேன். இந்த சாங், இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். யா, அண்ட் இட்ஸ் த மூவி வாஸ் டைரக்டட் பை சங்கர். இட் வாஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த யூனோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இன் மை லிஸ்ட். பிகாஸ் அந்த மூவிக்கு பிறகு நான் என் முடி லாங்காக, yeah, I actually grew my hair after that.
3: Oh.
0: So, either, you know, it's a good look, and blue contact lens. So, we have one more caller. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் இங்க பவான் கேக்குறேன், பெங்களூர்ல இருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா பாடுறீங்க.
0: Thank you. நல்லா இருக்கீங்க. நீங்க வான்கூவர்ல இருந்து?
4: வான்கூவர்ல இருந்து.
0: Oh, thank you. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்றதுக்கு. Good, okay. Thank you. உங்களோட பேசினதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, வில் டாக் டு யூ அகைன். ரொம்ப நன்றிங்க அண்ணா, தேங்க் யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் ராம் பேசுறேன்.
3: ஆ ராம், எப்படி இருக்கீங்க ராம்?
5: நான் ஜெசந்தினி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கறேன்,
0: நல்லா இருக்கறேன்.
5: ரெண்டு பாட்டும் அற்புதமா இருந்துச்சு.
3: நன்றி, ரொம்ப நன்றி.
5: கலக்குங்க,
3: கேட்டுக்கிட்டே இருங்க, பாத்து ரசிங்க. உங்கட
5: கண்டிப்பா
3: சத்தம்
6: பாட்டுகளை கண்டுபிடிச்சு சொல்றதுன்னு.
0: ஓகே, நெக்ஸ்ட் சாங் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சாங், டிரைவ் கேர்ஃபுல்லி. ஓகே, ஓவர் எக்ஸைட் ஆகாதீங்க.
6: இல்ல, நான் அது கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாட்டு நான் சொல்லவா வேணாமான்னு
3: தெரியல.
6: நான் கெஸ்ஸிங் வந்து அன்னியன்ல இருந்து காதல் யானை வருகிறேனோ.
0: You are very close. You are very close.
6: Very close. அப்ப கரெக்ட்
0: இல்ல. நான் உங்களை சர்ப்ரைஸ் அப்படியே சர்ப்ரைஸ்ல வைப்போம் தர்ஷினி.
3: என்ன நீங்க இன்னொரு குளு குடுக்க கூடாது? கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாசிக்கலா போகுதுன்னு சொல்லலாம்.
0: கொஞ்சம் கிளாசிக்கலா போகுதா?
6: கிளாசிக்க சௌடோ பாட்டன் தான சொல்றீங்க. அப்ப எனக்கு அது தான் டக்குன்னு ஞாபகம் வந்து. அப்ப ரெண்டக்க ரெண்டக்க வா.
3: கொஞ்சம் கிளாசிக்கலா, கொஞ்சம் மெலோடி கிளாசிக்கலா. மெலோடி நல்லா சைமோட.
0: She is a good friend of yours, huh? Jesse.
6: நினைக்கிறேன்
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.
8: ஓம் காமசூத்ராய நமஹ, ஓம் வால்ஸ்யாய நாய நமஹ, ஓம் அதிவீர ராம பாண்டியாய நமஹ.

0: Darshini, I hope she's driving safe after this song.
1: Yeah.
0: So, before we go to the next song, please note our number 416-292-4059. TVA HD Tolaikachi, CMR Tamil HD Radio Tamil Vision at Tamil Vision International Valangam. Music Moments is live from Toronto featuring Chippy and Jesse. We are done with three songs. Nanga fourth song po porom. We have a lot of callers on the line. But the air, vanakkam.
2: Vanakkam, vanakkam. Raja, Nashville, Tennessee. Kundu kaikki vanna.
0: Raja?
1: Raja, eppadi irukkeengal?
2: Naan nalla irukken. Neenga nalla thane?
1: Nalla.
0: Romba nalla irukkeengal. Neenga ippa phone adichadhal, I'm very happy.
2: Inda song, inda song, padicha paadalam, real singer padicha maariye idu kettu kondu varan enna.
0: Yaar padicha maari?
2: Real singer.
1: Thank you.
0: எங்களுக்கு ஒரு சரியான ஒரு மெடல் ஆஃப் ஆனர்.
1: நல்ல ஒரு
2: நான் நிகழ்ச்சி நான் கேட்கறேன் ஒரு நாளும் கழிச்சல இதான் பெஸ்ட் டைம் கூட இந்த நிகழ்ச்சி கழிச்சிருக்கிறேன்.
0: ரியலி நீங்க இன்டே கடிச்சதோ இல்ல யூ ஹேவ் கால்ட் அஸ் பிஃபோர்?
2: No, I called before, but not coming this show and talk somebody. I talk a different show, you know.
0: Oh, I see. So, இப்ப உங்க சாங் செலக்சன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
2: என்ன? யா நல்லா இருக்கு. நீங்க ரியல் சிங்கர் படுத்த இப்ப நான் எங்க இருந்தீங்க இவ்வளவு காலம்?
0: I am from Scarborough. She's from California.
2: I mean, I'm never seen you guys singing. I see some couple of people. I mean, everybody's good, but you guys something different. Amazing.
0: Man, thank you. நீங்க ரொம்ப குட் மூட்ல இருக்கீங்க. Yes.
2: Yeah, thank you so much. A lot of people waiting, I think so.
0: Yeah. உங்களோட பேசி கொண்டு இருக்கணும் வேணமேண்டே இருக்கு. ஒரு இது மாதிரி இருக்கு, but we have to let you go sadly.
2: Okay. Thank you so much. Okay.
0: Tripping call பண்ணுங்க. அனை பிளேயருங்க, please listen to our songs. We have few more songs for you, okay?
2: Okay. Thank you so much.
1: Okay, இரண்டும் நாங்கள் பாடங்கள் எதிர்பார்க்கிறோம் பை.
0: Right.
1: இந்த ரெண்டு வேறையாவது பாடினா அவங்க நல்லா இருக்கும்.
0: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் கோபகுமார். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறீங்கள். கோபகுமார் ரைட்?
1: கெட்ட மாதிரி இருக்கு குரல். குரல் கெட்ட மாதிரி.
0: யா முந்தி கால் பண்ண மாதிரி தெரியுது.
3: ஆமாம், சிறப்பா பாடிக்கொண்டு இருக்கிறீங்க. அருமையான பாடல் தெரியுது. மச்சமுண்டா மச்சான் கடைசி பாடின பாடல் உண்மையிலே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. எங்களுக்கே அது துள்ளி ஒரு டான்ஸ் ஒன்று போடலாம், ஒரு குத்து டான்ஸ் ஒன்று போடலாம் போல
0: பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்ச பாட்டு? நெக்ஸ்ட் டைம் நாங்க பாடலாம்னு கேட்கலாமே.
3: எனக்கு எஸ்பிபி சார் வைத்த பாடலும் ஒரு ஜானகி அம்மாட்ட பாடலும் ரெண்டு தெரிஞ்ச ஒரு ஒரு இது வரிகள் பாட்டி
0: எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா. யூ கேனாட் நெவர் கோ ராங் வித் தட் செலக்ஷன்.
1: இருக்கு என்ன?
0: ரெஸ்ட் இன் பீஸ் ஃபார் ஜானகி.
1: ரெண்டு சாங்
0: இருக்கு. அனைவ இறங்க வேணா, நீ நாங்க இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இட் இஸ் கமிங். உங்களோட செலக்ஷன் இருக்கு.
3: நன்றி,
0: ரொம்ப நன்றிங்க. Okay. We're going to
1: Palaya
0: after my solo, we're going to have ஒரு பழைய பாடல்.
1: பழைய பாடல். அந்த பாடலோட ஃபர்ஸ்ட் லைனை நான் இன்னொரு விதமா சொல்றேன். அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. கரை இல்லாத பொய் இல்லாத ஒரு அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறது. அது பணம் வந்தா மாற மாட்டது. ஸோ அதுதான் இந்த கருத்து. நான் வேற வேற சொல்லுகளை போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க தமிழில் நல்ல இருந்தா.
0: குட். I will ask, I'll add one more thing.
1: சொல்லுங்க.
0: MGR movie. This is giving a lot of clue, but it's okay. MGR movie, and இதில் நடிகை வந்து பானுமதி, ரைட்? பானுமதி. ஸோ யா, it's a beautiful song. நான் அந்த சாங்குக்கு போகிறதுக்கு முன்னே, we have one more song before that. Please call us. 416-292-4059, TVA HD Tolaikachi, CMR Tamil HD Radio and Tamil Vision International Manangam Music Connects. So we're going to go to my next song, Solo.
1: Yeah,
0: going to give you a little break here.
1: Yeah, I want to enjoy your song. I know you'll rock.
0: Thank you. Mm. And once again, thank you TVA CMR. பிகாஸ் இப்படி ஒரு மேடையில டு கனெக்ட் அஸ் வித் ஆல் த வியூவர்ஸ் அவங்க எல்லாரும் எங்களுக்கு தே கிவிங் அஸ் மெனி காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சச் தேங்க் யூ TVACMR ஃபார் கிவிங் அஸ் அ பிளாட்ஃபார்ம் லைக் திஸ் ரியலி அப்ரிஷியேட் அண்ட் வி கோயிங் டு புட் an excellent show for you okay
1: let's go to the next song I'm so grateful for this opportunity they gave
0: you've come all the way from California
1: yeah.
0: so I understand and Jesse she started preparation I mean we communicated in April May la irundhu Jesse series adhu prepare pandrom so I appreciate
1: no, just one time than our result but
0: yes but I thank you for all the work behind all the song selections ellam Jesse the selections dan
1: So, selection.
0: I only selected the songs that you gave me, but you gave me the selection, so kudos to you.
1: Yeah, yeah. So, Nuriya songs, yeah. Tracks and...
0: Yes. Okay.

0: Very nice.
1: Thank you.
0: I don't expect this. A lot of sangha, the improvisation you made it, create.
1: Yeah, this song...
0: It's difficult to sing in stage, right? Yeah, but yes. You sang very
1: thank you,
0: awesome.
1: Thank you.
0: Flawless.
1: Partly because my mom is also a singer. Kalabhavan Alice and Amar singer. So
0: yes,
1: when she's a singer, at least I have to do at least a little bit justice to the songs I sing.
0: Yeah.
1: So that's why I'm able to sing with folks
0: heard,
1: like you.
0: I listened to her singing in a very bright, like a Janahi's voice. End of
1: yeah. 60 years ago, Mela, and she's still performing. So we have another call on the line. Vanakkam.
2: Vanakkam. Jayan.
1: Jayan.
2: Jayan. நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள். எல்லா பாடல்களும் நன்றாக இருந்தது.
1: என்ன சொன்னீங்க?
0: நன்றாக இருந்தது.
1: எல்லா
2: பாடல்களும் நன்றாக இருந்தது.
0: நன்றி.
1: தேங்க் யூ.
2: நன்றி. அதே நேரம் நீங்கள் அடுத்த பாடல் வந்து குழுவை எல்லாம் நீங்கள் குழப்பி எல்லாம் தந்தீங்கள். ஆனபடியா நாங்களும் பதில குழப்பித்தானே தரணும். அடுத்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் அலிபாபா என் 40 feet இருந்து மாசிலா உண்மை காதல் என்று நினைக்கின்றேன்.
0: குட் கெஸ்.
1: குட் கெஸ்.
0: பாப்பா.
1: We will play hot and cold, okay?
3: நன்றி.
1: தர்மேந்திரனா ரொம்ப நன்றி. You're calling from Australia.
3: Oh, mom.
0: Yeah, my brother.
3: Oh, mom. In between patients, I was talking to Arichit. I was busy. I was talking to Arichit. I was talking to Arichit. I was talking to Arichit. I'm
0: a sincere dentist. Dentist.
1: Yeah.
0: Dentist in Australia. He is also can sing. Very passionate about singing. ரொம்ப
1: நன்றி கண்ணா. நீங்க ஒரு சிங்கர். As a singer, when you say these comments to us, it makes us feel.
3: இல்ல நான் அப்படியெல்லாம் நான் சும்மா எனக்கு இது பொழுதுபோக்கு பாடுற வழியில நான் தெரிய வேண்டும் இல்ல.
0: நீங்க பாடுங்க.
3: நீங்க
0: அண்ணா பாடுங்க.
1: ஒரு ஒன் லைன் குவிக்கா.
3: ஒன் செகண்ட்.
1: வணக்கம். எப்படி
4: இருக்கிறீங்க? அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் அலிபாபாவும் 40 திருக்கள் அந்த படத்துல இருந்து உண்மை காதலே அந்த பாடல இருக்கும். எம்ஜிஆர் பானுபிரியா வந்து சொன்னோட எனக்கு அந்த படம் தான் ரொம்ப ஞாபகம் வந்துச்சு உடனே.
1: வெரி குட் கெஸ்.
4: Very
1: good, Gosan. Yeah. நீங்க ரொம்ப ஃபோன் பண்றதுக்கு ரொம்ப நன்றிங்க. திருப்பி watch the show. We're going to break this surprise to you, okay? So, we're going to take a... this is TVI HD Tholaikachi, TV, CMR, Tamil HD Radio, and Tamil Vision International Vanangam. Music Connects, live from Toronto with Chippy and Jesse. You can call us at 416-292-4059. We're going for a short break for 2 minutes. We'll be right back, and we're going to continue our excellent show, okay?
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களுக்கு நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
6: இந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
7: Cash Point, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point.
8: கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன். 905-456-8433.
9: என்னப்பா ரூஃப்ல இருந்து தண்ணி ஊத்துது?
10: அதுக்கு ஏமா டென்ஷன் ஆவற? ஸ்மார்ட் ரெஸ்டரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க.
9: ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்ன்றது ரெனோவேஷன் கம்பெனியா?
10: ரெனோவேஷன் கம்பெனி இல்லம்மா, நம்மளுடைய வீட்டோட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தியே இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வீட்டை அழகா ரெஸ்டோர் பண்ணி தருவாங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் மூலமா என்னெல்லாம் பண்ணி தருவீங்க?
11: வாட்டர் டேமேஜ், ஃபயர் டேமேஜ், ஸ்மோக் டேமேஜ், மோர் ரிமீடியேஷன் அண்ட் வெட் பேஸ்மென்ட், விண்ட் டேமேஜ், இவை அனைத்தும் இன்சூரன்ஸ் மூலமாக செய்து கொடுக்குறோம்.
10: Thank you. நீங்க இவங்களுக்கு தான் சொல்லணும். இங்கதான் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
13: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள Active Green and Rose தான் சரியான தெரிவு. Free 30 point inspection. எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் Active Green and Rose-இல் முழுமையான body work services மற்றும் insurance coverage repairs.
1: வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். டிவிஹெச்டி தொலைக்காட்சி, சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோ அண்ட் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் முடங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் லைவ் ஃப்ரம் ட்ரோனோ, ஃபீச்சரிங் சிப்பி அண்ட் ஜெஸ்ஸி. யூ கேன் கால் அஸ் அட் 416-292-4059. ஸோ வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் சாங் டு ஸ்டார்ட் வித். லெட் ஸ்டார்ட் வித் த சாங். நல்ல கெஸ்ஸஸ் வந்திருக்கிறாங்க. லெட் சி த ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் சாங்குக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே, யூ ஹாவ் அ ஸ்பெஷல் சோலோ சாங் ஆஃப் யுவர்ஸ். ஸோ வி கோயிங் டு கிவ் யூ அ லிட்டில் பிட் ஆஃப் அ க்ளூ. ஓகே, ஸோ வி கோயிங் டு ஹாவ் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கோமா நெக்ஸ்ட் சாங்குக்கு?
0: யா, கமலதாசனும் குஷ்பு நடித்த படம்.
1: மூணு வேஷம் நடிச்சிருக்காங்க,
0: மூணு வருஷத்தில் நடிச்சிருக்க.
1: ஓகே,
0: குஷ்புவும் கமலதாசன் நடிச்சது இந்த படத்துல. நல்ல ஒரு ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய
1: பாட்டு. எஸ் எஸ், இது ஒரு பெப்பி சாங். கமலஹாசன் இன் 3 டிஃபரண்ட் ரோல்ஸ்.
0: சோ சிங்கர் சார் சொல்லுங்க.
1: வில்
0: ஜானகி அண்ட்
1: தென்
0: மலேசியா.
1: தட்ஸ் அப்படி க்ளூ கொடுத்துட்டீங்கண்டால் அண்ட் தென்
0: அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, சொல்ல கூடாது.
1: ஓகே, சோ தட்ஸ் தி நெக்ஸ்ட் சாங். கால் அஸ் பிஃபோர். உங்களோட சைடில் சாங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 30 seconds முன்னே யூ கேன் கால் அஸ் அட் 416-292-4059 அண்ட் வி ஆர். ஸோ கமலஹாசன் அண்ட் குஷ்பு நடித்த பாட்டு, அண்ட் கமலஹாசன் இஸ் டூயிங் 3 ரோல்ஸ் இன் தட் மூவி, அண்ட் தட்ஸ் த நெக்ஸ்ட் சாங். பட் நவ் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் சாங், அ ஃபோக் சாங். லெட்ஸ் ஸ்டார்ட் இட்.
0: மாசிலாவன் மேக்கா.

0: ஸ்வீட் ஷார்ட் சாங் ரைட்
1: எஸ் ஷார்ட் சாங் 3 மினிட்ஸ்
0: அடுத்த காலர் வணக்கம்
2: ஹலோ ஜெசி என் சிபி எப்படி இருக்கீங்க
0: நல்லா இருக்கீங்க எஸ்
2: இது கிருபா கணேஷ் நல்லா போய் கொண்டிருக்குது ப்ரோக்ராம் அமேசிங் அமேசிங் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஜெசி ஜுவா அசத்தி கொண்டிருக்கிறீங்க ஜெசி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் சிபி சொல்லவே தேவையில்லை யூ ஆர் லோக்கல் அண்ட் சீஸ் ஃப்ரம் யூஎஸ் ஸோ போத் டுகெதர் நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறீங்க
0: ஓகே ஐ லைக் யுவர் டிப்ளோமசி ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்கியூஸ் யூ பிகாஸ் யூ டிட்ன்ட் சே மை நேம் ஓகே ஃபைன்
2: அண்ட் ஆல்சோ லைக்
0: ரொம்ப நன்றிங்க
2: song selection எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறமா லைக் மச்சமுள்ள மச்சான் அண்ட் திஸ் song எல்லாமே டிஃபரண்டா இருக்கு ஜெசி யூ ஆர் ரியலி ரியலி டூயிங் குட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் சிப்பி போத் ஆஃப் யூ ஆர் டூயிங் ரியலி ரியலி குட் song selection அண்ட் வாய்ஸ் மேட்சிங் அண்ட் தி வே யூ ஆர் கேரிங் அவுட் தி ஷோ எவ்ரிதிங் இஸ் இன் தி வேற லெவல்ல இருக்குது
1: थैंक यू
0: थैंक यू வெரி நைஸ் பாட்டு
2: இருக்கோம்
0: ரொம்ப நன்றி
2: ஓகே
0: थैंक यू பை அடுத்த நேயர் வணக்கம்
3: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும் ரவிசங்கர்
1: பேசுறேன்
3: எனக்கு புது பாடல் அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பட் இந்த பாடல் வந்து மைக்கேல் மதன காமராஜ் ரெண்டு பாடல் வரலாம் ரொம்ப ஆரம்பம் வரலாம் டுவீட்டுங்கறனால அல்லது பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அப்படி இருக்கலாம் மலேசியா வாசுதேவன் ஜானகி ஃப்ரெண்ட்ல ஏதோ ஒரு பாடல் நினைக்கிறேன் நானு நல்லா பாடுங்க ரொம்ப நல்லா இருக்கு சங்கதி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல் கீப் இட் அப்
0: ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ
3: ரொம்ப நன்றி தேங்க்யூ
0: அடுத்த நேர் வணக்கம்
4: வணக்கம் செல்லகுமார் சாய்க்கிறேன் எப்படி இருக்கிறீங்க யாரும் இருவரும்
0: நல்லா இருக்கீர்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்க
4: நானும் நிலம உற்சாகமா கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நல்ல பாடல் தெரிவுகள் நல்லா பாடுறீங்களா இருவரும் வாழ்த்துக்கள்
1: மிக்க நன்றி
4: நானும் பெயர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் வந்த பாட்டா தான் இருக்கு
1: நல்ல கெஸ்ட்
4: ஓகே நன்றி
0: ஒரு நல்ல கெஸ்ட் தேங்க் யூ நன்றி கணன் அடுத்த நேயர் வணக்கம்
5: வணக்கம் நான் தர்மேந்திரா
1: அண்ணா சொல்லுங்க
5: ஹலோ ஹலோ நான் தர்மேந்திரா ஹைட்டன் நான் அடுத்த பாடலுக்குரிய குழு மைக்கேல் மதனர் காமராஜன் படத்துல பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் இது குத்தால சுகவாசம் அந்த பாடலா இருக்குமா
1: வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ்
0: வெரி நைஸ் வெரி நைஸ் கெஸ் we will see what the song is okay
1: yeah
5: all right thank you
1: மிக்க நன்றி
5: you both are singing really well nice singing and the song selections are great
1: yeah.
2: Thank you.
0: Sharan.
1: Sharan, the program.
2: Hey, you guys are amazing, rocking. Very nice, very nice.
0: Thank you.
2: Ella, naalu songume romba beautiful ah irundhathu and your voice is so sweet, Jesse.
1: Thank you so much.
2: Yeah, and both of you.
1: Thank you for your encouragement and calling for us and spending time.
2: Sure, sure. Naangi innum paathute irukom.
0: Yes.
1: Thondu paarunga.
0: We have more more songs coming.
2: Yeah. Yes, yes. Okay. All the best, guys.
0: Thank you. So, we're going to go to the next song, but before that, we have to give a really nice clue for your beautiful song.
1: In the song, Bharat Vajinda ECM play in the solo song, Anuradha Sri Ramla Vaadappattadu. இது சிந்து பைரவி ராகத்தை அடிப்படையாக கொண்டிருக்குது கிளாசிக்கல் நல்ல சுரங்கள் எல்லாம் வரும் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சேலஞ்சிங்கான சாங் தான் இதுக்கு மற்றது வந்து இதில் வேற வேர்டிங் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒற்றை ரெண்டு மூன்று நாலு ஒன்றிலே ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கும் சரணத்தில் சுரங்கள் எல்லாம் வருது அதை விட இன்னொரு குழு இது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு இந்த கொஞ்சம் ரேர் சாங் காதலர் தினத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அந்த படத்தின் அந்த படத்தின் பேர் வந்து
0: சாங்கே கஷ்டம் அப்போ குழுவும் கஷ்டமாக தான் வரும்
1: குழு கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டேன் காதலர் தினத்தின் படத்தின்
0: Okay, let's see how they will find out. So, yeah. We're going to the next song. Before we finish the song, 30 seconds of Munayinga call panalam 416-292-4059. And we have a lot of messages on Facebook too. Romba nandringa message anupravangal anupravangalam. Romba nandringa. Thank you for the encouragement. And here we go to the next bombastic song. Okay.

0: So that's Kamal Haasan's Michael.
1: Michael
0: Madana Kamaraja. Michael
2: Madana Kamaraja, yes. TVST Tolakachi and CMR Tamil HD Radio, Tamil Vision International, Vanagam Music Connects. Call us at 416-292-4059. Before we go into your song, a clue for the next song after your solo. We're going to sing a beautiful song. This song is actually sung by Unnikrishnan. And Sujata, right?
1: Eighth song.
2: So, music by Vidya Sagar. Movie name?
1: Na idu solalam. Oru inda paadal inda mudal vari oru samayalare oru kitchen la rendu things ore maathiyana rendu things solrama irukku.
2: So it's a song by Unnikrishnan and Sujata, and music by Vidya Sagar, and it talks about kitchen stuff, right?
1: Yeah, first line matter.
2: Yeah. Vikram and Vikram nadichirukkira padam. Yeah.
1: Vikram and heroine.
2: Laila. Vikram and Laila. So this is a good clue. So, and it's something about kitchen. So we're going to get some good guesses, okay?
1: Yeah.
2: So let's go into your next song. But before that, we have one caller on the line. Vanakkam. Hello.
3: Oh, Vanakkam.
2: Yeah. Sollungo, enge irundhu enna peraya sollalaya? பேர் என்ன சொன்னீங்க? ஹலோ ஹலோ கேன் யூ ஹியர் அஸ்? ஐ திங்க் தி கால் லைன்ல வெயிட் பண்ணுங்க, வீல் கம் பேக் ஆஃப்டர் திஸ் சாங். ஓகே, தேங்க்யூ. ஓகே,
4: சிஎம்ஓ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409-509.
2: ஸோ திஸ் இஸ் டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி, சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோ, தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் வணங்கம். மியூசிக் கனெக்ட்ஸ் லைவ் ஃப்ரம் டொராண்டோ. வி ஹாவ் நெக்ஸ்ட் சாங் பை ஜஸ்ஸி. யூ கேன் கால் அஸ் அட் 416-292-4059.

0: Man, that song is a tough song.
1: Thank you.
0: You're courageous to approach that song. Nananda and the song appadi edukka mattad. Adutha neyar vanakkam. Vanakkam.
2: Vanakkam Aruna pesugiren.
1: Yeah.
0: Vanakkam
1: regular caller.
2: Neenga eppadi irukkeengal iruvarum?
0: நல்லா இருக்கிறோம், என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்களோ?
2: நாங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப கடைசியா பாடின பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. தசந்தி, வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
2: இருவருமே தெரிந்தெடுத்த பாடல்கள் உண்மையில. இதுல இந்த நிகழ்ச்சியில பாடாத பாடல் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீங்கள், சந்தோஷமாக இருக்கிறது. இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, மிக்க நன்றி.
0: ரொம்ப
2: அடுத்த பாடல் வந்து உன் சமையலறையில் உப்பா சக்கரையா, அந்த பாடல் என்று நான் நினைக்கிறேன்.
0: வார்ம்,
1: குட். எஸ்,
0: நாங்க இங்க ஒரு கேம் போய் விளையாடி ஹாட் அண்ட் கோல்ட். இப்ப நீங்க ஹாட்ல இருக்கு,
2: மிகவும் இனிமையாக இருக்கிறது. தொடர்ந்து பாடுங்கள், நாங்கள் ரசித்து கொண்டே இருக்கிறோம்.
0: எஸ், நீங்க போன் அடிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. வி ரியலி அப்ரிஷியேட் யுவர் மோட்டிவேஷன் அண்ட் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ,
1: தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றிங்க.
1: தேங்க்யூ.
0: சோ அடுத்த

0: நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நான் ஏசன் நாயகன். இருவரும் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறீங்கள்.
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நடமா இருக்கேன். ரெண்டு பேர்ட்ட வாய்ஸும் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா பாடுறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணி ஆடி பாடி நல்லா பாடுறீங்க. மேட கூச்சம் இல்லாத மாதிரி நல்லா இருக்கு பாட்டு.
0: ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பாருங்க. இன்னும் சாங்ஸ் இருக்கு.
2: பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். ரவிசங்கர் பேசுறேன். முடிஞ்ச பாடல் வந்து அப்ப மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. அதாவது இந்த ஸ்வரங்கள்லாம் ரொம்ப ஸ்ருதி சுத்தமா இருந்தது. பியூட்டிஃபுல். இந்த பாடல ஸ்டேஜுக்கு நீங்க கொண்டு வந்ததே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இது ரொம்ப ஸ்டேஜ்ல பாடி பலிப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே வெரி ரேர் சாங். அடுத்த பாடல் தில் படத்துல உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா
0: நினைக்கிறேன். வணக்கம்.
4: நான் தவராஜா
0: கதைக்கிறேன்.
4: இந்நிகழ்வுக்கு சத்தம் இல்லாமல் வந்து சரித்திரம் படைத்துக் கொண்ட இருவருக்கும் முதல் வணக்கம்.
0: உங்களுக்கும்
4: நீங்கள் இருவரும் இசையில் ஒரு நட்பெயரோடு வாழ, விஞ்சு புகழ் கண்டு மிஞ்சும் பலம் கொண்டு வாழ இறையாசி வேண்டி இந்த நிகழ்வை சிறப்பாக்கி கொண்டிருக்கும் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, இந்த நிகழ்வுக்காக யுஎஸ்லிருந்து வந்திருக்கும் ஜெயந்தினிதரும் அருமையான பாடல்களும் அவரது குரல் இசையும் மிகவும் சிறப்பு. அதை அவரோடு சேர்ந்து இன்று சிறப்பாக பாடும் சிட்டிக்கும் நன்றிகள் கூறி, இந்நிகழ்வை எமக்காக எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் இருவரும் இசையில் நின்ற காலம் நிலைத்திருக்க உலக வளம் உலகம் புகழ் பெற்று வாழ வழி சமைக்க இறையாசி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.
2: நல்ல
0: கவிதை. நன்றிங்க அண்ணன். சூப்பர் தமிழ் அண்ணன். யூ ஷுட் பீ எ ரைட்டர். யூ ஷுட் பீ எ ரைட்டர். எஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் ஜெயரஞ்சினி பாஸ்கரன் கதைக்கிறேன். இதுவரை நன்றாக பாடுகிறார்கள். எனக்கு ஒரு பாட்டு கண்ணே கலை மானே கண்ணி பாட்டு பாடிடுமா?
0: That's a good song. Yes, we will consider that song. I definitely consider பண்ணும். Okay?
5: Okay, thank you.
0: நன்றி. So, the next song is going to be our last song. After this,
2: really?
0: After this, we're going to do one more song. Okay?
2: Aloha.
0: So, அதுக்கு, yeah. Okay, so we have a really punchy song for the end.
2: Yeah.
0: It's a really punchy song. This was sung by, this is music by Ilayaraja, everybody knows.
2: Yeah.
0: And.
2: Silk Sumida. Nadichapa.
0: Oh, okay. Adu oru point.
2: Yeah.
0: Also, mundi engaloda call ketta madri, SP Balasubramaniam and S. Janaki partner part.
2: Oru nalla folk style.
0: Oru folk song and Silk Sumida is there too.
2: Silk Sumida.
0: Yes, so you can,
2: and the expression
0: you can easily find
2: out.
0: நல்ல எக்ஸ்பிரஷன்.
2: என்ன?
0: எஸ். சோ தியாகராஜன், பிரசாந்த் ராப்பா,
2: தியாகராஜன்.
0: சோ தட்ஸ் எ நியூ இன்ஃபர்மேஷன். ஓகே. ஓகே, குட். சோ டிவிஎஸ்சி தொலைக்காட்சி, சிஎம்ஆர், தமிழ் ஹெச்சி ரேடியோ, தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். வி ஆர் டவுன் டு த லாஸ்ட் டூ சாங்ஸ். யூ கேன் கால் அஸ் அட் 416-292-4059. வில் கோ டு த நெக்ஸ்ட் சாங். And then we'll come back again. We may have few more callers. Here we go.
6: சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: Nice song.
1: Beautiful sir. Song. The track was also nice. So, Ardhinayar, vanakkam. Vanakkam.
2: Vanakkam.
1: யார் பேசுறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்களே.
2: நான் உங்களுடைய சகோதரி பேசுகிறேன். யார் என்று தெரிகிறதா?
1: Yes, sir.
2: Are you sure?
1: Yes, I am.
2: Hi.
1: Hey, come out.
2: சூப்பரா பாடுறீங்க ரெண்டு பேருமே.
0: மிக்க நன்றி.
1: நன்றிங்க. Yes, sir.
2: இந்த சாங் சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சாங் தான் இப்ப கேக்குறேன். கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அப்புறம் இது ஒரிஜினலான எனக்கு டவுட் ஆயிருச்சு. இது ஷோ முடிஞ்சிருச்சு 8:30 or 9:30 கன்ஃபியூஷன். சோ சூப்பர்.
1: கம் ஆன். எஸ் சோ
2: வாட் யூ மீன் யூ திங்க் குட் பீ அ பிகஸ்ட் ஃபேன் மேன். கம்
1: ஆன். ரொம்ப நன்றி ஃபோன் அடிச்சதுக்கு. பட் யூ மிஸ் தி ஷோ. பட் யூ பீ ஷுட் பீ ஹியர் நெக்ஸ்ட் டைம். ஓகே.
0: அட்லீஸ்ட் இப்ப வந்துட்டாங்களே.
1: எஸ்
2: ஓகே. ஷூர். யா.
1: தேங்க் யூ. ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ. ஹாய். ஹாய் சிட்டி.
1: சிமி.
3: ஆதே.
1: How are you doing? ஃபோன் அடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. I was expecting the call. You will be in trouble if you didn't.
3: Oh yeah. பார்த்து போயிருந்து.
1: Yes, hope you are enjoying the show.
3: Okay, yeah, yeah. So you carry on. You did a good job.
1: Yes.
0: Thank you.
3: So Adipoli, as usual, Adipoli.
1: Yes, and I have Jesse from California beside me.
3: Okay.
1: Thank you.
3: Okay, okay, okay.
1: தொடர்ந்து கேளுங்க. Okay, we have one more song.
3: One more song. I think Adi Manam. That's the one.
1: You are hot.
0: Yeah.
3: Oh, ha, ha, ha. Yeah. Okay, Chippy. Okay. You carry on.
1: Thank you, Simaka. Okay. Thank you.
0: Nandri.
1: Nandri. Adutha Neyar, vanakkam.
4: Vanakkam. Reho Mar, Mandam.
0: Reho Mar, apdi?
1: Yes. Eppdi irukkiringal?
4: Alama, idu vera neyaram, on in the... 90 நிமிடங்களும் தவிட்ட விடாத இசைகளை தந்த இசைகள் காதையோரம் தேன்மாக வார்த்த உங்கள் இருவருக்கும் நன்றி. அதுவும் கலிபோர்னியாவிலிருந்து இவ்வளவு தூரம் கலந்து எங்களுக்கு இந்த இனிமையான பாடல்களை தந்த உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்ட அடுத்த பாடல் இந்த நீங்கள் கேட்ட படத்துல இருந்து அடியே மனம் நில்லுனா நிக்காதடி கொடியே அந்த பாடல் தான்
1: நினைக்கிறேன். Thank you அண்ணன், ஃபோன் அடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே.
4: நன்றி நன்றி. இன்னும் பல்வேறு மேடைகள்ல நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி வணக்கம்.
1: எஸ், உங்களோட மோட்டிவேஷன். யா, தேங்க் யூ வெரி மச். எஸ், வீல் சி யூ அகைன். அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ சிப்பி அண்ட் ஜெசிந்தினி, இது கணேஷ்
0: பேசுறேன்.
1: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கு. போத் ஆஃப் யூ ஆர் மை ஃபேவரட் சிங்கர்ஸ். நல்லா இருக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. Thank you for the show and thank you for CMR and TVI.
1: Yes, thank you. Ninga phone adichadhukku romba nandringa. Thirundhu paarunga, there's one more song. Let's see if your answer is right.
0: Yeah.
5: Thank you.
1: Yes. Adutha neyar vanakkam.
6: Ramachandran, unnili arumiyana paadagal andha paadal therivugal dhaan miyavum arumiya irundhathu.
0: Thank you.
6: Ungali andha nigalchi enna maari 1.5 manathila ponaanda theriyavilla. உங்களை பல நிகழ்ச்சியிலும் காண்பேன் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடுங்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
7: வணக்கம். நான் நிர்மலா அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: ரோமம் நிலமா இருக்கிறோம். உங்களை பாட்டுகளை அரசித்து கொண்டு அருமையா இருந்தது. எல்லாம் அருமையா பாடுகிறீர்கள்.
1: Yes.
7: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: Thank you. உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you.
7: நன்றி நன்றி. வணக்கம்.
0: தெரியுமா கண்ணே? Yeah.

0: I should be paying good justice to the song. This is a good request, but next time when we come, we're going to prepare this song properly and we're going to sing this properly for you, because this song ஒரு respect இருக்கணும், அந்த respect கொடுத்து நீங்க we're going to perform it next time. So we're going to the last song of the day. TVHD Tholaikachi, CMR Tamil HD Radio and Tamil Vision International Vanangam, Music Connects. And today it was Chippy Krishnan and Jasinthini Prabhakar from California. We are live from Toronto. Thank you for all the callers. We have a lot of messages. Kanaka message on Facebook. Phone message on Facebook. Message on Facebook. Message on Facebook. எங்களோட பாட்டுகள் கேட்டு ரசிச்சிருக்கிற எல்லாருக்குமே எங்களோட ரொம்ப நன்றி. யோர் மோட்டிவேஷன், யோர் கமெண்ட்ஸ் கிவ்ஸ் அஸ். ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, உங்களோட கால்ஸ் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட், வி ரியலி அப்ரிஷியேட்
1: இட். யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி என்கரேஜ்மென்ட் அண்ட் யுவர் டைம். அண்ட் இது நாங்கள் இந்த பாட்டோட ட்ராப் பண்ணுறோம்.
0: எஸ்,
1: சரியான லிரிக்ஸ் எடுத்தீங்களா?
0: எஸ். ஸோ வி கோயிங் டு தி லாஸ்ட் சாங். ஜெசி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ட்ரோனோ. அண்ட் யூ நோ,
1: தேங்க்யூ.
0: வி ஹேவ் வியூவர்ஸ் ஆல் தி வே ஃப்ரம் Australia also. Many people are watching us.
1: Yeah.
0: Pleasure working with you.
1: Yeah.
0: So here we go. This is the last song. Many people said, correct ah guess panirukkeenga. It's Adiye Manam Nillina Nikkad.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

high, high.

0: லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.

அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 4168342266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.
1: Yeah, yeah.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

மழையில நிக்கும் சாமி, எங்க வேர்வ துளி இல்ல நினைஞ்ச சாமி. கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட, காட்டையும் காக்கும் காவல் சூர.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: 416-903-9999. உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம். கடல்ல போல கூட்டம்.

வேலை நடக்கும் வாசன்னா என்ன பின்ன.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 9-567-7200.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: வாய்ப்பே இல்ல, அவங்கதான் எங்கயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
2: I am coming.

0: தமிழில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

மக்கார கரிச காடு செம்மண்ணில் தெளிக்கும் ரோட்டே சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6677-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 416-821-0462.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தலன்னு கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தா தா தா தலன்னு கிட்ட தக்க தரிக்கிட்ட தா.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijanam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

tours around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஜல்லிக்கட்டு காரம் போட்டான் ஸ்கெச்சு, அவனுக்கு தமிழ்நாட்டே போட்டது பாஸ் கெச்சு, சிதாவத்துக்கு ரவன் நண்டாம் போட்டான் ஸ்கெச்சு, ரவனுக்கு பண்ண தலை.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661-4661.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

தன்னை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அந்த நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event ippozhudhu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku vaarathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundu rukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால் ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு

0: 4661.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
1: உங்க பேர் பார்த்தா
2: போடாங்க.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
1: ஏசியா கோல்ட் இங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் எல்லாருமே 22ஆம் தேதி வருக வருக என்று வரவேற்பது ஆர்ஜே ராஜ். காலை வணக்கம். சிறப்பான ஒரு நாள் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி ஒரு ஃபன்னான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பேசி உங்களோட விருப்ப பாடலை தரப்போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும். இந்த நம்பருக்கு 416-644-6222 இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேச தயாராருங்க. கால் பண்ணி பேசுகிறதுக்கு தயங்கவே தேவையில்லை, டக்குன்னு ஃபோன் எடுக்கலாம். இந்த நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொன்னால் போதும், மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சரித்திரம் தான், வரலாறு தான் பேசும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு பயப்படாமல் தைரியமாக கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். நேயர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி வித் ஆர் ஜே ராஜ்.
1: இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அசாமில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாளுக்கு நாள் அது தீவிரமடைந்து வருவதனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான மது விற்பனையில் உள்ள முக்கிய தடைகளை நீக்குவதாக கனடாவின் 9 மாகாணங்களின் முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றனர். ஹோமோஸ் நீரிணை மீது ஈரான் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் அது உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மார்கோ ரூபியோ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 78,125 உயர்ந்திருப்பதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த 9ஆம் தரத்திற்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வித் திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் தூர சேவை பேருந்து முனையங்களை சூழ்ந்திருக்கின்ற கடைகள் மற்றும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான கொள்முதல் விலைகளை நிர்ணயிப்பது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கேட்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தென்மாகாணத்தின் திக்வல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலை தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனி தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பழனியில் வரும் சனிக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் தீவிர போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரண்டு ஆதரவு அளித்து வரும் நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிஜிடி தலைவரும் ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் வலியுறுத்தியிருக்கின்றார். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் மிதேன் வாயு வெடித்த விபத்தில் தற்பொழுது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மெரினாவில் 78,40,000 குளிர்சாதன வசதியோடு கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியிருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சில கனேடிய பொருட்கள் மீது மேலதிகமாக 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்த மறுநாளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தான் பேசியதாகவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த 2 தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு முதல் முறையாக தனியாருக்கு சொந்தமான நிலங்களின் மீதான பழங்குடியினரின் உரிமையை அங்கீகரித்த வழக்கு மறுவிசாரணைக்கு செல்லாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் 50% இறக்குமதி வரிகளை விதித்துள்ளதை தொடர்ந்து ஒன்டாரியோவின் வின்சர் மற்றும் மிச்சிகன் டெட்ரோயிட் ஆகிய நகரங்களை இணைக்கும் கோடிஹோவ் சர்வதேச பாலத்தின் திறப்பு விழாவை அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டாடும் திட்டத்திலிருந்து கனடா விலகியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் ஏதேனும் கட்டுப்பாட்டை செலுத்தினால் அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகருக்கு செல்ல உள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை கைது செய்ய தனது நிர்வாகத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையை அமுல்படுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துவதாக நியூயார்க் நகர முதல்வர் தெரிவித்திருக்கின்றார்.
2: தெற்கு பிரான்சின் வா பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ நேற்று சில மணி நேரங்களில் 1700 ஹெக்டேயர் நிலத்தை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 400 பேர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கான வாரிய சுங்கவரி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். இதன்படி மருந்து உற்பத்தியாளர்கள் அதிகப்படியான இறக்குமதி வரிகளை எதிர்கொள்வதற்கு முன்னதாக தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொள்ள 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இப்போ அருமையான லேட்டஸ்ட் முருகர் பாட்டு நீங்கள் கேட்டீங்க, மயில் முருகன் சொல்லி இந்த பாட்டு. இது வந்து இதே மாதிரி ட்ரெண்டிங்காக நிறைய, இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு முருகர் கடவுளை வந்து பயங்கரமாக எடுத்து சினிமாவில் வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் முருகனை பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ரீசன்ட் டார்கெட் வந்து முருகன் தான். இப்போ எல்லா திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா, திரைப்படம் மட்டும் இல்லை ஆல்பம் சாங்ஸ்லேயும் வந்து எக்கச்சக்க பேர் வந்து முருகர் பாடல்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனும் வந்து ஒரு பாட்டு இறக்கியிருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த பாட்டையும் போடுறேன். வேலும் மயிலும் அப்படின்னு சொல்லிட்டு, வேலும் மயிலும் இது நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் வந்திருக்கிற ஒரு பாட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில். இத்தனைக்கும் வந்து இது மட்டும் இல்லை, ஏ கிரியேட்டடு முருகர் பாடல்கள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, போன வாரம் மட்டுமே வந்து ஏஐ கிரியேட்டட் முருகர் பாடல்கள் மட்டுமே வந்து 138 பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காக்கும் முருகா, வேல் முருகா, ஏதோ ஒரு முருகான்னு சொல்லி போட்டு இஷ்டத்துக்கு அடித்து தள்ளுறாங்க. எல்லா பாட்டுமே பயங்கர வியூஸ் போயிட்டுருக்கு, அதனாலேயே வந்து அது பயங்கர ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திரும்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டது, அதுவும் பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. எல்லா பாட்டுமே ஒரே ஐடியாக போட்டுற முடியாதுல்ல, எல்லாம் ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஆறுபடை அருள் விழா அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அதுவும் வந்து எக்கச்சக்கமாக ஓடிட்டுருக்கு. இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவர போகிற திரைப்படமும் செய்யோன் அப்படின்ற அந்த முருகர் பேஸ் பண்ண ஒரு கதாபாத்திரத்தில் வேறு இவர் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப நாள் கேப்பு, இப்போ என்னென்னா அடிக்கடி முன்னெல்லாம் வந்து அம்மன் படம், அதுக்கப்புறம் திருவிளையாடல் திரைப்படம் டைப்பில் வர படம், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து முருகர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிறாரு. ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிஸ்ஸிங் பார்ட் என்ன அப்படின்னா, சாமி படம் வந்து வரவே இல்லை. நிறைய அடிக்கடி அப்போல்லாம் வந்து கரெக்டாக அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாமி திரைப்படங்கள், சாமின்னா வந்து விக்ரம் நடித்த சாமி இல்லை, கடவுள் அடிப்படையை வச்சு அதை பேஸ் பண்ணி கடவுள் பக்தி இருக்கிற திரைப்படங்கள் வருவது ஒரு ட்ரெண்டாக இருந்தது. இப்போ அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. மேபி இனி இந்த வருஷத்தில் வந்து ஏதாவது வருதா, இப்போதைக்கு எந்த படத்துக்கும் சாமி படம் பேஸ் பண்ணி படத்துக்கு பூஜை போட்டதாக தெரியல, செய்யோன் திரைப்படத்தை தவிர. ஆனால் செய்யோன் வந்து பார்த்தா ஃபுல் கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக தான் தெரியுது, சும்மா பேர் தான் செய்யோன்னு வச்சு முருகர்லாம் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே வந்து ஸ்கிரிப்டில் அதுதான் கதையா அப்படின்றது தெரியாது. எப்படி அவர் ஃபுல்லாக மசாலா ஆக்ஷன் படமாக முக்கியமான நாள் அப்படின்றது இன்னைக்கு தான், இந்த மேங்கோடே தான் மெயின் செலிப்ரேஷன். ஆனால் தலைப்பு அது மட்டுமே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட் பிடிக்கும், அதில் உங்களுக்கு பிடித்த பழம் எது, அதை எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு. மேங்கோ வந்து அஃப்கோர்ஸ் டிவைன் ஃபுட், எல்லா பழங்களுக்கும் வந்து அவர் தான் வந்து தலை, பெரிய தலை வந்து மேங்கோவாக இருந்தாலும் நம்ம வந்து பல ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட தவறிடுறோம். யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், அந்த ஆள் வந்து நான் அவரோட பேரை நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவருடைய வேலை என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மூளைக்கும் போய் அவங்கவுங்க ஊரில் விளையிற வித்தியாசமான இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத பழங்களை சாப்பிட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்கிறது தான் அவருடைய வேலையே. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் அது. அடிக்கடி நான் போர் அடிக்கும்போது பார்ப்பேன். நீங்கள் பார்த்து அந்த இந்த மாதிரிலாம் பழங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு பழங்களும் பயங்கரமாக இருக்கும். அமேசான்லலாம் போய் ஆப்பிரிக்காவில் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஊரெலாம் வந்து நீங்கள் விசிட்டே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஊருக்கெலாம் ஃப்ளைட் ஏறி போய் இந்த பழம் சாப்பிட்றதுக்காகவே வந்து போய் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஆள். அவரோட பேர் டீட்டெயிலெலாம் கொடுக்குற நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னா நிகழ்ச்சி கேட்காம அங்கே போய் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே. அதனால் அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். மேங்கோ டே அப்படின்றத மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் இன்றைக்கி எல்லா பழங்களுக்கும் வந்து ஒரு ரிவ்யூவை போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை கொண்டு வந்தேன். இது இந்த தலைப்பு எப்படி சிங்க் ஆச்சுன்னேன்றது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்து நானும் என்னுடைய மனைவியும் வந்து வித்தியாசமான விதவிதமான பழங்களை வந்து சாப்பிட்ணும். அது இப்போ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்குகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸாக வந்து தேடி அந்த அதை அந்த வீடு அந்த யூடியூபர் தான் எனக்கு நமக்கு இன்ஸ்பிரேஷனே. அது இங்கே கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பழங்கள் கிடைக்குதுன்றதை தேடி பிடிச்சி அதில் வந்து சாப்பிட்றது. ஏன்னா என்னோடய மனைவிக்கு வந்து பயங்கரமான ஃப்ரூட்ஸ் பைத்தியம். எங்கே என்ன பழம் கிடைச்சாலும் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன வேலைன்னா பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து வாங்கிடுவாங்க. சரி, இதையே நம்ம வந்து ரெகுலராக நம்ம என்ன பிறந்ததில் கண்டதை சாப்பிட்றோம், எவ்வளோ காசு செலவு பண்ணி வந்து இயற்கை வளத்தோடு வந்து கடவுள் கொடுத்ததை நம்ம ஏன் வந்து சாப்பிட மாட்டேன்றோம். பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்ல, அதனாலேயே வித்தியாச வித்தியாசமான பழங்கள்லாம் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டுரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பழம் இருக்குது. அது எதுக்காக நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டுரியன் வந்து கன்றாவியாக நாரும், அதனால் டாலரேட்டாக பண்ண முடியாது நீங்கள் அந்த ஸ்மெல்ல. அவ்வளோ மோசமாக வந்து ஸ்மெல், ஒரு ஃப்ரெஷ் டூரியன் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஏரியாவே என்னடா ஆச்சு தப்பாக இருக்கேன்னா இந்த ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அந்த பழத்துடைய சுவை வந்து ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும். ஸ்மெல்லை வச்சு எடை போடாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து அதை வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து அந்த பழத்தை வந்து எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ சில ஸ்ட்ராபெரிலாம் பார்க்க செம்ம அழகாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ட்ராகன் ஃப்ரூட்டும் பயங்கர ஃபேசினேஷன், என்னடா அது பயங்கர வித்தியாசமாக இருக்குது, பேரும் பயங்கரமாக இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்லாம். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சுமாராக தான் இருக்கும் சில டைம்ஸ். சில ஃப்ரூட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் கொஞ்சம் பிளான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சீசனில் இருக்கிறது வந்து பெர்சிமன் அப்படின்ற ஒரு ஃப்ரூட். நீங்கள் கேப்சிக்கம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆரஞ்சு கலரில் இருக்கும் பெர்சிமன். அது செம்ம ஒரு மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. நுங்கு, அப்புறம் மாம்பழம், அப்புறம் இளநி, இது மூணுமே வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பெர்சிமன். கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நிச்சயமாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்புட்டான் ரம்புட்டான் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது லிஸ்ட்டில் பழங்களோட வெரைட்டியில். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத பழங்களோட பேர்லாம் நான் எடுத்து வந்திருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தலைப்பு வெரி சிம்பிள், உங்களுக்கு பிடித்த ஃபேவரெட் அந்த கனி என்ன கனி அப்படிங்கிறத சொல்லிட்டு சமுத்திரக்கனி அப்படின்ற பதிலோடு வராதிங்க தயவு செய்து ப்ளீஸ். இது வந்து கடிக்கேள்வி ப்ரோக்ராம் கிடையாது இல்லை. நிஜமாகவே உங்களுக்கு பிடித்த ஃப்ரூட் எது, அதை எப்படி சாப்பிட விரும்புகிறீங்க. சில பேர் வந்து பழங்கள் அப்படியே உரி

0: அப்படியே உலகமே வந்து உங்கள் பின்னாடி உங்கள் காலடியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிட்றதுக்கு ஒரு யூனிக்கான டெக்னிக் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா தெரில. ஆப்பிளில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு, வெறும் பெப்பர் மட்டுமே போட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்லாம் இல்லை, இல்லை அதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னா பண்ணுங்கள். வித்தியாச வித்தியாசம் எப்படி ஒரு பழத்தை சாப்பிட்றதுங்கிறத இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடித்த பழம் என்ன, அதை எப்படி நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். கால் பண்ணுங்கள் 416-644-6222. இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வன்கம். ஹலோ ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் மதன், எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை வணக்கம் ராஜ், உங்களுக்கு எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு உங்க நண்பரை முந்திட்டீங்க நீங்க.
1: இந்நேரமும்
0: அவரே தான் வரும்னா எப்படி?
1: அவர் எங்கட தலைதான், தலையென்றாலும் நாங்கள் முடக்கிட ஒரு ஜம்மணி பார்க்கத்தானே.
0: கரெக்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தோனி இறக்கிட்டா அப்புறம் மேட்ச் சுவாரஸ்யமா இருக்காது இல்ல?
1: நேரம் மேட்ச் நொக் அவுட் ஆகி
0: போறாதானே. சரி, கரெக்ட் தான். சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த பழம் எது?
1: இதயக்கனி சொல்லக்கூடாது.
0: இதயக்கனி, இதயக்கனியே வந்து நம்ம கூட தான் இருக்காரு. அது தான் உண்மையான கனி. என்னது நிஜமாவே நீங்க சாப்பிட பிடிக்கிற ஒரு
1: பலாப்பழம்?
0: பலாப்பழமா? பலாப்பழம் நீங்க வந்து நம்ம ஊர்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். பலாப்பழத்தை வெட்டின உடனே அப்படியே பால் ஊத்து அப்படியே கிடக்கும். அதை பிச்சு அதை ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற ரேஞ்சில் ஃபீல் ஆகும் அதை அதை சாப்பிட்றதுக்கு இல்லையா?
1: அது நல்ல கைக்கு நல்ல அந்த ஆயிலும் போட்டுட்டு அந்த என்ன கோகனட் ஆயில் இருக்கு தானே?
0: ஆமா,
1: கோகனட் ஆயிலையும் போட்டுட்டு அப்படியே வெட்டிட்டு அப்படியே அந்த மேல் அந்த அந்த தடலையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கடலை என்று சொல்றது அந்த மேல் அந்த தாம்பு மாதிரி ஒன்று இருக்கு முள்ளுக்கு அந்த அதுக்கு சொல்றது அது தடல்,
0: தடலை வெட்டி பகுதி.
1: எங்கட வீட்டுக்கு பின்னால ஒரு பலாமரம் நின்றது என்ன மாதிரி சொன்னா அது இந்த துளை மட்டும் ஒரு பிங்க் கலரா இருக்கும். பிங்கலரா இருக்கும் அதுல அந்த
0: பிங்க் கலரா
1: ஒரு கொஞ்சம் பிங்க் கலரா இருக்கும். அது பலாப்பழம் ஒரு மஞ்சளா தான் நோமல இருக்கிறது. ஆனா இது ஒரு வேறொரு ஒரு இதா மாதிரி இருக்கு.
0: உள்ளே பிங்க் கலர்ல இருக்குமா?
1: பிங்கண்டு ஆளும் பிங்கண்டு இல்ல, ஒரு அந்த
0: ஒரு பேல் பிங்க் கலர்ல இருக்கும்ன்றீங்க.
1: ஒரு கலந்த ஒரு ஒரு செம்மஞ்சள் மஞ்சள் தனி மஞ்சளா இருக்காது.
0: என்ன பேரு அதே பலாப்பழம் தானா? இல்ல
1: பலாப்பழம் தான், அதுக்கு வேற பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல நல்ல நல்ல வாசமா இருக்கும். அது ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த அந்த இந்த சூரியன் அந்த அந்த மறையிற நேரத்துல ஒரு சாடி ஒரு மாதிரி செம்மஞ்சள் கலர் மாதிரி அடிக்கும்.
0: ஆஹா, ஓகே. மேபி கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சிருக்கலாம். அதனால அதுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு
1: சொல்லிடுறேன். அந்த பலாப்பழம் உண்மையில பயங்கர டேஸ்டா இருக்கும். அதுக்கு நல்ல கோதம்பா புட்டு இல்லாட்டி அதுக்கு வெள்ளமா புட்டு தான் நல்லா இருக்கு. நல்ல தேங்காய் பூ கொஞ்சம் கூட போட்டுட்டு அந்த தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு அந்த வெள்ளமா இருக்கு தானே, மைதா வெள்ள மைதா.
0: ஆமா ஆமா,
1: அதுல அதுல நல்ல ஒரு புட்டு உண்டு. குழல் புட்டு இல்லாட்டி நீத்து நீத்து பட்டிக்கே வாங்கிக்கிற புட்டும் நல்லா இருக்கும். போட்டு அப்படியே போட்டு ஒரு ஒரு சட்டியிலேயே இல்லாட்டி எண்ணத்திலே மூண்ட போட்டுட்டு அப்படியே சுளைய முடைச்சலாம். அந்த சீட்டையும் எடுத்துட்டு அதுக்குள்ள போட்டு அப்படியே பிணைஞ்சு போட்டு கொஞ்சம் அந்த கொஞ்சம் அப்படியே வச்சு கிளக்கணும். கொஞ்சம் சாடியா சாடியா ஒரு இதா இருக்க வைக்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இளம் இளம் சூட்ல
0: போடுவோம்.
1: இளம் சூட்ல போட்டு அந்த பலாப்பழத்திலையும் போட்டு அப்படியே சாடியா இறுக்கி பிணையக்கூடாது. கொஞ்சம் நல்ல நசிஞ்சு எடுத்துட்டு அப்படி அடிக்கணும்.
0: என்ன ஒரு ரசனை!
1: டபுள் டபுள் பிளாக் லேவலே சோத்து போயிடும்.
0: சூப்பர் ரசிகர் நீங்க. அருமை, வித்தியாசமா இருந்தது. நீங்க சொன்ன இந்த என்டையர் கண்டென்ட்டே வித்தியாசமா இருந்தது. இதைத்தான் நானும் எதிர்பார்த்து வந்தேன். சிறப்பு.
1: அதுக்கு கூட கொஞ்சம் கோகனட், அந்த கோகனட் இருக்கு தானே, கோகனட் கொஞ்சம் கூட போடவும்.
0: அப்படியா? எது ஓபன் பண்றதுக்கா இல்ல சாப்பிடறப்பவே வா?
1: சாப்பிட இல்ல சாப்பிடக்க அந்த அந்த

0: கொஞ்சம் கோகனட் கொஞ்சம் கூட போட்டு கோகனட் அந்த திருப்பி எடுக்கிறதுல சாப்பிட்டா உண்மையில என்ன திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும். முருகன் பாட்டை தாங்க ராஜன்.
1: என்ன அதான் என்ன பாட்டு கேக்குதான் வந்து என்ன பாட்டு வேணும்?
0: அந்த நீங்க சொன்னீங்க ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.
1: ஆமா போட்டுருவோம். வேலும் மயிலும் பாட்டு போட்டுருவோமா?
0: போட்டுட்டு
1: நன்றி. வணக்கம்.
2: நிலத்துக்கு கிட்டவே காய்க்கும் அந்த பிளா.
1: மேல
2: போய் கிளையில காய்க்கறது இல்ல, சில பிளா அப்படி இருக்குது. இருக்கா இல்ல தெரியும்.
1: நிலத்துல காய்க்கிறது புரியல எனக்கு. மரத்துல தானே?
2: மரத்துல மேல கிளையில தான் காய்க்கும்.
1: ஆமா,
2: இது வந்து மரத்து அந்த கீழே அந்த தண்டிலேயே காய்க்கும் இந்த பிளாப்பழம்.
1: எனக்கும்
2: பிடிச்சது வந்து மங்குஸ்தான் என்ற ஒரு பழம் இருக்குது.
1: மங்குஸ்தான்
2: அது அப்படி எடுத்துட்டு அப்படியே தூக்கி சாப்பிட சூப்பரா இருக்கும். கடவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கி வாய்க்கல
1: போட வச்சு ஓபன் உடச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத அப்படியே முழுசா லவக்கன்னு போட்டுக்கணும்.
2: லவக்கன்னு போட
1: அப்புறம் விதையெல்லாம் பொறுமையா துப்பிக்கலாம்.
2: ஆனா எனக்கு உண்மையா பிடிச்சது வந்து விளாம்பழம்.
1: விளாம்பழம்
2: விளாம்பழத்துல சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நிறைய சீனி போடணும்.
1: பழைய ஞானப்பழத்தை பிழிந்தா இல்ல வந்து அதே பாட்டுதானா? அதே பாட்டுதான் வேணுமா? ஓகே
2: போடுவோம்.
1: ஓகே போட்டுருவோம்.
2: அம்மாக்கு பேரும் மாம்பழம் தானே? மாம்பழமா மாம்பழம் போட்டு விடுங்க.
1: மாம்பழமா மாம்பழம் பாட்டா வேணும்? ஞானப்பழம்
2: அம்மாக்கு பேரு மாம்பழம்.
1: மதனுடைய அம்மா பேரு மாம்பழமா?
2: மாம்பழம் அக்கா தான் அவருக்கு பேரு.
1: அப்படியா? காலை வணக்கம் சாரா. இந்த வெதருக்கு இந்த சோம்பல் அவசியம் தான் அப்படின்னு எவ்வளவு நேரம் அரை மணி நேரமா வெயிட் பண்றேன் பேசுறதுக்கு அப்படின்னு சோம்பல் எல்லாம் உரிக்கிறீங்க அப்படியே.
3: ராஜாதி ராஜன் வந்தாலே மதன் வந்தாலும் மறுமை இதயன் வந்தாலும் இனிமை நம் அத்தனை நேயர்கள் வந்தாலே நாலு மணி நேரம் போவது எங்கே?
1: எப்படி ஒரு ஒரு டீ குடிக்கிறேன்னே கேம்ப்ல ஒரு கவிதை எழுதிட்டீங்க போங்க. நினைச்சேன் உங்களுக்கு டீ குடிக்கிறப்பதான் வந்து இந்த மாதிரி மூளை எல்லாம் பயங்கரமா வேலை செய்யுது உற்சாகமா. சூப்பர் சூப்பர் சாரா, சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த மிகவும் பிடித்த அந்த கனி எந்த கனி? ஒரு மாதிரி இருக்கும்
3: ரொம்ப பழுத்தா சாப்பிட முடியாது, சுமார் மாதிரியா இருக்கும். ஆனா அது வந்து எக்ஸ்பென்சிவ், அது பெட்டியா வாங்கினா கொஞ்சம் சீப்பா எடுக்கலாம், ஒரு பெட்டியா தூக்கிட்டு வருவோம் நாங்க.
1: ஆமா, இன்னொரு தகவல் உங்களுக்கு என்னன்னா, இப்ப காஸ்கோல வந்து போட்டிருக்காங்க பெர்சிவன் சீசன் அப்படிங்கறதுனால சூப்பரா இருக்கு. விலையும் ரொம்ப கூட எல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஆறுல இருந்து ஏழு பழம் வந்து $16 கிடைக்குது.
3: பரவாயில்ல.
1: ஆமா, ரொம்ப ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பெர்சிமன் வாங்கினப்போ $24 பாக்ஸ் ஒன்று வாங்கினேன், அப்புறம் $38 பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து கம்பேரிட்டிவ்லி நல்ல குறைந்த ப்ரைஸ். அது
3: சொல்றீங்க
1: எனக்கு ஒரு விருப்பமே கிடையாது. எக்ஸெப்ட் நம்ம எங்க ஊர்ல வந்து இந்த என்னது சாத்துக்குடி அப்படின்னு ஒரு ஐட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அது தவிர வேற எதையும் வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஈவன் ஆரஞ்சும் வந்து அது அப்படியே சாப்பிடுதான். அஃப்கோர்ஸ் ஆரஞ்ச் ஜூஸ் பயங்கர ஃபேமஸ் பட் எனக்கு பழங்களும் அப்படியே சாப்பிட தான் வந்து பிடிக்கும். அது ஜூஸாக பண்ணால் அதோடைய தன்மையே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்.
3: இருக்கும். ஆனால் நான் டெய்லி எங்கள் வீட்டுக்கு எந்த நாளும் ஜூஸ் எடுக்கணும்.
1: ஆ, டெய்லி ஜூஸ் எடுக்கிறீங்களா? சூப்பர், வெரி குட். என்ன ஜூஸ்? எங்க வீட்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஜூஸ், ஒரு ஏபிசி ஜூஸ். நீங்க குடிச்சிருக்கீங்களா
3: நினைக்கிறேன்?
1: கொக்கும்பர் இல்ல செலரி இந்த மாதிரி
3: எனக்கு விருப்பம் இல்லாம
1: எனக்கு எந்த பழமா இருந்தாலும் சரி, வெஜிடபிள் இருந்த கேரட் இதெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிடறதுல அப்படியே சாப்பிடதான் பிடிக்கும்.
3: விருப்பம்
1: வேற எதுவுமே அதுல ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே
3: தேவையில்லை. கொஞ்சம்
1: என்ன பாட்டு கேக்க விரும்புறீங்க?
3: நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு சாரா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன்.
1: காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? எஸ், உங்களுக்கு மிகவும் பிடித்த பழம் என்னது?
4: எனக்கு மிகவும் பிடிச்ச பழம் கதலி பழம்.
1: எது?
0: வாழைப்பழம்.
1: வாழைப்பழம், வாழைப்பழத்திலே நிறைய வகை இருக்கு.
0: கரடி
1: வாழைப்பழமா?
0: கரடி கரடி
1: வாழைப்பழம். கலடி
0: கதறி
1: கதறியா?
0: கதறி வாழைப்பழம்.
1: வாழைப்பழம்
0: நாவல் பழம் இருக்கும் தான்.
1: நாவல் பழமா? இப்ப வர்றீங்க, இப்பதான் கேட்டுக்குள்ள வர்றீங்க. கரெக்ட். நாவல் பழம் அருமையான ஒரு பழம்.
0: முரளி பழம் ஒரு சீசனுக்கு வரும்.
1: என்னது?
0: முரளி பழம். முரளி
1: முரளியா?
0: முரளி பழம்.
1: இது இதய முரளியா?
0: காட்டுக்குள்ளான்னு இருக்கும்.
1: காட்டுக்குள்ளதான் இருக்கும். முரளி பழம். முரளி பழம்ன்றது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு?
0: இங்கேயும் இருக்கு ஜாதிமர் பழம், சின்ன உருண்டையா இருக்கு, தோல் கொஞ்சம் கரட முரளா
1: இருக்கு. நீங்க சொல்றது எதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. செமையா இருக்கும். ஐயோ, இப்ப கூட சாப்பிட்டேனே, பேர் மறந்துருச்சே.
0: உடம்புக்கு நல்லதானே, ஒரு சீசனுக்கு ஒரு சீசன் நல்ல பழங்கள்
1: வேண்டும். பாடலாம். என்ன பாடல்?
0: செங்கமலை தீவு. பழைய உடம்பு உங்கள்தான் கேட்கிறாங்க. செங்கமலை தீவு படம்.
1: செங்கமலை தீவா? ஓகே.
0: ஆனந்தன் நடிச்ச படம்.
1: சிந்தித்தால் சிரிப்பு வரும். அந்த பாட்டு
0: சிந்தித்தால்
1: சிரிப்பு வருமா? ஓ, இதன நம்ம நிகழ்ச்சிக்கு ஏத்த பாட்டு மாதிரி இருக்கு. காசிநாதன் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: அடுத்த நேர இணைப்பில் காலை வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, அருணா பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன் அருணா, நீங்க எப்படி இருக்கீங்க? அருணன் சொல்லுங்க உங்களுக்கு.
5: என்ன
1: சொல்லுவாங்க? ஒரே பழமா இருக்கும். இதுல வந்து பார்ட்டிஷன்ஸ் இருக்கும்.
5: அப்ப கடுகுடன்னு சொல்லுவாங்க தமிழ்ல.
1: அப்படியா? இங்க எங்கேயுமே கிடைக்கலையா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓஷன்ஸ் மாதிரி இந்த சைனீஸ் கடைகள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த நான் பாத்துருக்கேன்
5: இதை. இல்ல நான் பாத்துறேன், எல்லா கடையிலயும் சைனீஸ் கடை, எல்லா சைனீஸ் கடையிலயும் போயிருக்கேன்.
1: அப்படியா? சர்ப்ரைசிங்கா இருக்கு எனக்கு. ஏன்னா இது வந்து தாய்லாண்ட்ல கொஞ்சம் காமனு. தாய்லாண்ட்ல மலேசியா
5: லைச்சி அதெல்லாம் கிடைக்கும். அந்த எல்லாம் இருக்கு.
1: ஆமா,
5: இந்த பழம் இல்லவே இல்ல.
1: லான்சோன்
5: சொல்லுவாங்க. பட் அதுக்கு வந்து அது வந்து புலி அது வித்தியாசமான ஒரு பேர், அது என்ன இங்கிலீஷ் பேர் இன்னும் தெரியாம இருக்கு.
1: லான்சோன்ஸ் தெரியும், லான்சோன்ஸ் சாப்பிட்டிருக்கேன். பட் நீங்க ஆனா நீங்க சொல்ற அடையாளங்கள்லாம் வந்து லான்சோன்ஸ் தானே குறிக்குது. அதே மாதிரி நாலஞ்சு செக்மெண்ட் இருக்கும், லோகன் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, லோகன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும்.
5: வந்து நாலஞ்சு இருக்கு நான் உள்ள, அது அது சுல வந்து வித்தியாசமா இருக்கும்.
1: அதான் சுல நாலஞ்சு இருக்கும், லான்சோன்ஸ் லான்சோன்ஸும் அப்படிதானே இருக்கும். ஒரு கடை இருக்கு.
5: என்னது
1: செரி மாதிரி இருக்கு, லோவி ஃப்ரூட் இல்ல
5: செரி மாதிரி கொஞ்சம் பெருசுண்ணா, இது கொஞ்சம் பெருசு.
1: ஓகே ஓகே, கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க சொன்ன உடனேதான் அது வந்து வேற மாதிரி இருக்கும்.
5: கடுகுடா,
1: கடுகுடா ஃப்ரூட் கரெக்ட். நீங்க சொல்றது கொஞ்சம் பெருசா இருக்கு லான்சோன்ஸோட இல்லையா? உண்மைன்னா சொல்ல வரல. இது வந்து லான்சோன்ஸ் ஸ்லாஷ் கடுகுடா அப்படின்னா போட்டிருக்காங்க. லான்சோன்ஸ் தான் கடுகுடா, அதுக்கு இன்னும் ரெண்டு பேரும் இருக்குது, லான்சியம் டொமஸ்டிகம். லான்சியம் இன்னொரு பேரும் இருக்கு. ஆமா,
5: ஆனா தோலை நீங்க சாப்பிடல.
1: கரெக்ட், கசக்கும். ஆமா, ஓகே. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க சொல்ற ஃப்ரூட் வந்து டொங்கா அப்படின்னு நம்மளுடைய சாட்ஜிபிடி சொல்றாரு.
5: ரொம்ப நன்றி. பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க?
1: அருமையான பாடல். ஐயோ, எவ்வளவு நாள் ஆச்சு கேட்டு. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்காக நிச்சயமா வரும். நன்றி, நன்றி. இந்த தலைப்பை நான் கொண்டு வந்ததுக்கான அடிப்படை காரணத்தை வந்து நம்ம தலைவர் அருணன் வந்து சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, எவ்வளோ ஃப்ரூட் இன்றைக்கி நம்ம இப்போ புதுசு புதுசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டொங்கா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இது தெரிஞ்சிருச்சு. லோவி அப்படின்ற இன்னொரு ஃப்ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஃபேமிலியர் தான். லான்சோன்ஸ் வந்து எனக்குமே இது வந்து ஒரு இன்னொரு நண்பர் ஒருத்தர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதே மாதிரி லோகன் ஃப்ரூட்டும் வந்து செம்ம யூனிக்கான ஒரு ஃப்ரூட்டு, டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இருக்கும், லோகன் நீங்கள் கொத்தாக இருக்கும், மேலே ஷெல் ப்ரௌன் கலர் ஷெல்லில் இருக்கும் லோகன். நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப காமனாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு லோகன் ஃப்ரூட். கண்டிப்பாக அந்த பழத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் ஹெச்டியில். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆள் பேர் த ஃப்ரூட் காய். ஓகே, அதுதான் வந்து அவர் டிக்டாக்ல வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. ஃப்ரூட் காய் அப்படின்னு போட்டாலே வந்து விதவிதமான பழங்கள் சாப்பிட்ற ஒருத்தர் வந்து உங்களுக்கு பயங்கர யூனிக்கான, ஆஹா இப்படிலாம் உலகத்தில் ஃப்ரூட் இருக்காச்சு, இந்த பழங்கள்லாம் சாப்பிடாமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே, நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போகிறோம், இதெல்லாத்தையும் எப்படா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஏங்கி இந்த லிண்டு சாக்லேட்டு ஹெர்ஷிஸு இதெல்லாத்தையும் சாப்பிட்றத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கடையில் போய் பூந்தி அல்வா அப்புறம் முந்திரி பக்கோடா இதெல்லாத்தையும் சாப்பிட்றத நிறுத்திட்டு கடவுள் வந்து நமக்கு கொடுத்த ஐட்டத்தை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ விலையாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 2026 ஜனவரியிலேருந்து நாங்கள் எடுத்த டிசிஷன் வந்து ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த டிஃப்ரெண்ட் ஐட்டம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். எத்தனை நாள் தான் வந்து இந்த நான்வெஜ்ஜு இது இந்த ரொம்ப சமைச்சு சாப்பிட்ற ஐட்டத்தையே சாப்பிட்றது, இந்த மாதிரி பழங்கள் வந்து ஒரு யூனிக்கான விஷயம். அதை நம்ம வந்து என்ன ப்ரைஸ் இருந்தாலும் நம்ம இம்போர்ட் பண்ணிலாம் வந்து ஆர்டர் பண்ணி அமேசான்லேயே கூட ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுவோம்ன்ற மாதிரிலாம் முடிவெடுத்தோம். அப்போ வந்து கைடன்ஸுக்கு வந்து தான் வந்து இந்த ஃப்ரூட் கை. இவர் சாப்பிட்ற பழங்கள்லாம் என்னென்ன பேரை நோட் பண்ணி தேடி கண்டுபிடி சாப்பிட்றது. இன்னொரு முக்கியமான வீடியோ, இப்போ மறுபடியும் அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்து நான் உங்க சொல்கிறேன், நிகழ்ச்சியை கேட்டு முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கணும், சரியா? நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். ஆமாம், இவர் பேர் வந்து வியர்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது தான் வந்து அவரோட யூடியூப் சேனல் பேர். இவர் வந்து 10 வருடம் ஸ்பெண்ட் பண்ணி உலகத்தினோட எல்லா மூளைக்கும் போய் இருக்கிற எல்லா விதவிதமான ஃப்ரூட்டையும் ஆல்மோஸ்ட்டு இவர் வந்து கவர் பண்ண ஏரியா எக்கச்சக்கம். இந்த வீடியோ தான் எங்களுடைய ரெஃபரன்ஸ், நாங்கள் வந்து பார்த்து பார்த்து நோட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வியர்ட் தேர்ல அட்டு சிம்பிள் போட்டு நீங்கள் வியர்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா இவரோட வீடியோ வரும். இந்த வீடியோவில் வந்து அவர் வந்து பல பழங்களை பற்றி வந்து போட்டிருப்பார். அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள். வியர்ட் எக்ஸ்ப்ளோரர் ஒரே வீடியோ தான், ஒரு மிகப்பெரிய ஒரு 30 நிமிஷம் வீடியோ இருக்கும். 10 வருஷம் வந்து இதுக்காக ஒரு ஃபுல் ரிசர்ச் பண்ணி எல்லா உலகத்தில் இருக்கிற பல மூலைகளுக்கு ட்ராவல் பண்ணி இவர் வந்து கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் நமக்கு இப்போ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள், வியர்ட் எக்ஸ்ப்ளோரர். அது தவிர டிக்டாக்ல இருக்கிறவங்க த ஃப்ரூட் கை அப்படின்றவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரொம்ப அழகான கடவுளுடைய படைப்பு, எப்படி அவர் வந்து சாப்பிட்டுட்டு அதில் அழகான விஷயம் என்னென்னா ஃப்ரூட் கை வந்து சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்கும், சுவை எப்படி இருக்குன்னு வந்து ஒரு ரிவ்யூ கொடுப்பார். ஸோ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே இப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு சாப்பிடவும் ரொம்ப ஆர்வம் தூண்டும் அதை பார்த்தா. ஸோ ரெண்டையும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரே டிஸ்க்ளைமர் என்னென்னா, நிகழ்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
9: வணக்கம் சுவாமிகள்.
1: சுவாமி காலை வணக்கம். சுவாமி பல பேருக்கு கனி கொடுத்த ஒரே ஆள் நீங்கள் தான், போங்க.
9: மைக்ல
1: உட்கார்ந்து கொஞ்சம் அதுக்கு வந்து இந்த என்ன சொல்றது எக்கோ எஃபெக்ட் மாதிரி ஒண்ணு பின்னாடி
9: அடிக்குது.
1: கேக்குதா அப்படின்றது
9: இந்த முதல்ல அந்த முருகனை பாப்பன் ராஜா, நம்ம பையனோட தான் வலிக்கிட்டான் ராஜா. இனிமேல் இந்த வகீசன் ரேப் பாடகர்,
1: ஆமா ஆமா,
9: அவர் தான் அந்த முருகன் பாட குழந்தை பிறகு அந்த உலகம் எல்லாம் பரவிச்சு இருக்கா.
1: கொஞ்சம் அவர் வந்து அதை ட்ரெண்ட் ஆக்குனார் ஆக்சுவலி, கரெக்ட். அவர் ஹி மேட் எ ட்ரெண்ட், தட் கரெக்ட். ஆமா
9: ஆமா, எனக்கு விருப்ப பாடல் கூட அந்த ரேப் பிரைவேட் பாடல் அதை எடுத்து போடணும்னா போடுங்க. வண்ணமயில் ஏதும் தங்க வடி வேலோ அந்த பாட்டு வரும்.
1: ஓகே போட்டுருவோம், உங்களுக்கு அந்த பாட்டு கண்டிப்பா வரும். ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்கான பாட்டு வேற.
9: ஆமா, அதுக்கப்புறம் தான் முருகன் முருகன் முருகன். இப்ப பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேட்கலாம். இப்ப ராஜேஸ்வரி அம்மாக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, புதுசு புதுசா முருகன் பாட்டு கேட்கலாம்.
1: ஆமா, என்ன இப்ப புது பாட்டு கேட்கறது தான் நல்லது. அதே திருப்பி இன்னும் திருப்பரம் குன்றமோ குன்றத்திலே குமரனுக்கும் எத்தனை நாள் தான் கேட்டுட்டு
9: இருக்கிறது.
1: ஓகே,
9: ஆனா பழசு திரும்பி வரும்.
1: அதுதான் இப்பதான் ஏ பழைய பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி சூப்பரா தருது. அதுவே அதை நீங்களே பண்ணலாம் ஆக்சுவலி. சொல்லுங்க சொல்லுங்க.
9: பழங்கள் என்ற வகையிலராஜ், ஸ்ரீலங்கால நல்ல பழங்கள் எல்லாம் இருக்குறாஜ், நாங்க அதுகளை சாப்பிட்டுதான் வளர்ந்த நாங்கள். அந்த அந்த நேர் சொன்ன அந்த கடுகுடா எல்லாம் சூப்பர் பழங்கள் ராஜ். அப்படியே ஒரு கொப்பை வாங்கி கையில வச்சுக்கொண்டு ஒவ்வொன்றா உடைச்சு திருந்தா அது கடிக்கணும். அந்த அந்த வெளி தோல் சரியான
1: ஸ்ட்ராங். சொல்றீங்க எந்த பழம்?
9: கடுகுடான்னு
1: ஓகே, அந்த கடுகுடாதான். ஓகே, அதுவும் அதுவும் லான்சோன்ஸும் வேறயா?
9: வேற
1: வரையா தான் இருக்கும். அதுக்கு சம்பந்தம் இல்லாது. நீங்க டொங்கான்ற படத்தை பற்றி அந்த படத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், டொங்கா?
9: டொங்கா கேள்விப்பட்டிருக்க, நான் சாப்பிட்டு பாட்டது இல்ல. ஆனா இது கருகுடா அது அது வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஒரே மாதிரி இருக்கும், அந்த லிச்சியும் ராம்புட்டான எல்லாம் ஒரே மாதிரி, பட் டேஸ்ட் எல்லாம் டிஃபரெண்ட். அதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட்.
1: ஓகே,
9: இந்த கருகுடாக்குள்ளே ஜூஸ் இருக்குது, அப்படி எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. மேலால ஒரு கடி அப்படியே கீழ்பக்கத்தால் அமைச்சினா அந்த உள்ளுக்கெல்லாம் புஷ்கண்டு வாய்க்குல போன்றாச்சு.
1: ஆஹா, சொல்லும் போது என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றீங்க.
9: சிங்கள பேர் வந்தாலும் தமிழ் பேர் எனக்கு தெரியல. அத கட்டுக்குருந்து என்று சொல்லுவாங்க, கட்டுக்குருந்து என்ற ஒரு பழம் இருக்குது.
1: கட்டுக்குருந்து
9: அது நல்ல இனிப்பு ராஜ், அது நல்ல இனிப்பு.
1: கட்டுக்குருந்து
9: சிங்கள பேர் அது.
1: கட்டுக்குருந்து
9: தமிழ்ல என்ன தெரியல, அது என்ன படம் கொண்டு தெரியல. மற்றபடி ஸ்ரீலங்கால இந்த பாலப்பழம், ஈச்சம்பழம், இதெல்லாம் சூப்பர் பழங்கள். பாலப்பழம் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல தொண்டை கட்டிடும்.
1: அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்பயுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சால்ட் வாட்டர் காகிள் பண்ணு சொல்லுங்களா, அதுவா?
9: அதுவும்
1: ஸ்மெல் வரும் இல்லையா,
9: அது உப்பு தண்ணில ஊறப்போட்டுதான் சாப்பிடுறது. ஆனா நல்ல ஸ்மெல்லா இருக்கு, வடிவான ஸ்மெல், நல்ல ஸ்மெல் சைக்கக்கூடிய துரியாஸ் மாதிரி இல்ல.
1: ஐயோ இல்ல இல்ல இல்ல, ஆமா சாரி, இது வந்து காஷ்யூ பழம் வந்து ஸ்மெல்ல சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி
9: சூப்பரா இருக்கும்,
1: ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடறதா கொஞ்சம் ஓகேவா இருக்கும், பட் ஸ்மெல் பிரமாதமா இருக்கும். கரெக்ட்,
9: அதுவும் உப்பு தண்ணில போட்டு சாப்பிடலாம், சாப்பிடும் ஒரு முடிவுல தொண்டைகிட்ட கட்டும்.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சூப்பர். நீங்களே எத்தனை பழம் சொல்லிட்ட பாவம், மத்த நேர்கள் பாவம். நவா பழம் ஆல்ரெடி இவரு காசிநாதன் சொன்ன மாதிரி நாவல் பழம், அருமையான பழம்.
9: ஆனா இன்னும் இன்னும் ஒன்ற சொல்லிட்டு போறேன், அவகாடோ விட ஸ்ட்ரோன்ல இருக்கிறதா அடிக்கேட்ட பேரு உண்டு. இந்த அவகாடோக்கு சிமிலரா இருக்குது பெருசா, அது இங்க எல்லாம் இருக்குது. ஆமா,
1: என்ன பேரு?
9: அவகாடோ பக்கத்துல அது பட்டர் ஃப்ரூட் இல்ல,
1: பட்டர் ஃப்ரூட். ஆமா ஆமா,
9: அது மாதிரி அவகாடோ மாதிரி பெருசு.
1: பட்டர் ஃப்ரூட் தான் சொல்றீங்களா?
9: விளையாடிட்டு
1: வந்து யாருமே எங்க ஊர்ல வந்து முன்ன பட்டர் ஃப்ரூட் பெருசா ஃபேமஸ் கிடையாது, யாரும் மதிக்கவே மாட்டாங்க அதை. ஆனா நான் பட்டர் ஃப்ரூட் குடிக்கிற ஒரே ஆள் நான் தான், எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கும் பிடிக்காது.
9: நம்ம என்ன தானே சீப்பா இருக்கிறவங்க பிடிக்கும்.
1: அது இல்லாம ரொம்ப திக்கா பயங்கர ஹெவியா இருக்கும். அதை வந்து அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி குடிக்கிறது ஓகே தான். ரொம்ப ரேர் தான், நான் பெருசாக நான் ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறது அவ்வளோ விருப்பம் இல்லை. நான் அந்த மாதிரி குடிச்சா இது தான், இது ஒன்று ரெண்டு தான் செலக்டிவாக குடிக்கிறது, லெமன் ஜூஸ் இது இதெல்லாம்.
9: நமக்கு ராஜ் நம்பர் ஒன்னா எனக்கு வாழைப்பழம் தான்.
1: எனக்கு தெரியும், அந்த புறத்துல இருக்கும்போது தெம்பா இருக்க வேண்டாமா?
9: ரகசிய விஷயங்கள் பப்ளிக்ல சொல்லக்கூடாது.
1: கரெக்டா, ஒரு செவ்வாழைப்பழம் கொஞ்சோண்டு பாதாம கொஞ்சம் பிஸ்தா பருப்பு சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்புறதே. நன்றி ரமிபாலா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் வணக்கம், காலை புதன்கிழமை காலை வணக்கம். கமாண்டோ கண்ணன்.
1: கமாண்டோ கண்ணன் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
10: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா, அருமையா, சந்தோஷமா, உங்களை மாதிரியே.
10: கொஞ்சம் குளிர்மா இருக்கு, ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டு பரவாயில்ல, சொன்னாங்க. மற்றது பழங்கள்லாம் கேட்க கேட்க வாயெல்லாம் ஊறிட்டு
1: இருக்கு. எனக்கும் அதே ஃபீலிங்
10: தான். எங்கட ஊர்ல இருக்கிற என்னன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழங்கள் சாப்பிடலாம், வேற வேறையா சாப்பிடலாம். இங்க வந்து அந்த சாய்ஸ் இல்ல, போயிட்டு வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிஞ்சோட பழங்கள் எல்லாம் இருக்கும் சாப்பிடறதுக்கு. நாளைக்கு ஒவ்வொரு பழம் வேற வேற பழங்கள் எல்லாம் இருக்கும். எனக்கு
1: உங்களுக்கு பிடித்த
10: கூட பிடிச்சது வந்து இப்ப எல்லாரும் எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாமே இப்ப பிடிக்கும். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம். மற்றது வந்து நெல்லிக்காய் இருக்கு.
1: நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சொல்றீங்க?
10: பெருசு இருக்கு, சின்னது இருக்கு. பெரிய நெல்லிக்காய் சூப்பர், வெரி ஹெல்த்தி நெல்லிக்காய். ஒரு நேர் சொன்ன இந்த பப்பாசியை வெட்டினோன்னு உள்ள வேற கலர்ல இருக்கும்னு அது நானும் பாத்திருக்கேன். ஸ்ரீலங்கால இந்த மன்னார்ன்ற ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து அப்பாட ஃப்ரெண்ட் இருக்காரு. அப்ப அங்க அந்த ஒரு வெக்கேஷன் போவோம். வெக்கேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஹாலிடேஸ்க்கும் போவோம். அந்த இடத்துல மட்டும்தான் நான் இந்த பப்பாசி
1: நிறங்கள் வந்து இம்பாக்ட் இருக்கிறது வந்து அந்த நிலப்பகுதியில் இருக்கிற நீருடைய தன்மையை வச்சு மாறும்னு சொல்லுவாங்க. சுவை வந்து வித்தியாசமா இருக்குமா இல்ல அதே டேஸ்ட் தான் இருக்கும்? இது பலாப்பழம் சாப்பிட்ற டேஸ்ட் தான் இருக்கும்.
10: பலாப்பழம் சாப்பிட டேஸ்ட் தான் இருக்கும். எனக்கு வந்து கூட கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் கூட டேஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்ப.
1: ஓகே ஓகே.
10: சின்னதுல பொடியங்காலத்துல சின்னதுல நல்ல ஸ்கூலுக்கு போற நாட்கள்ல சாப்பிட்டதானே. அப்ப எங்க வீட்டுல வந்து நிறைய அந்த வாழை மரம் எல்லாம் அப்பா வச்சிருந்தாரு. அது எங்க இன்னொரு வீட்டு இருந்துச்சு, அங்க அஞ்சு விதமான மாம்பழ மரங்கள் இருந்துச்சு. மற்றது அந்த மங்குஸ்தான் மரம் இருந்துச்சு. ஒரே பழங்கள் தான், நாங்க பழங்கள்லயே சாப்பிட்டு வளர்ந்தாக்கள்
1: தான்.
10: மற்றது வந்து மத்தவங்க சொல்லட்டும், எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டு
1: இருக்கேன்.
10: நீப்பன் அகிலன் ரெண்டு பேர் முதல் நாள் கொண்டாடுறாங்க. நிடுவான் வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கலாம், நிடுவான் வாழ்த்தி கொண்டு. என்ன என்ன பேர் வந்து நீங்க அந்த ஒரு புது முருகன் பாட்டு ஒண்ணு போட போறேன்னு
1: சொன்னீங்கதானே?
10: நன்றி வணக்கம்.
1: விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். விளம்பரங்களும் ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேரம் சரியாக 10:02.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: முகா உனக்கு குறையும் உலகோ.

அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 416-700-2222 J.CA.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. எந்தெந்த பழங்கள் எப்படி எப்படிலாம் வந்து சாப்பிட்ணும், எப்படி டேஸ்டில் இருக்கும், உலகத்தில் எல்லா மூலையிலையும் இருக்கிற விதவிதமான பழங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய ரொம்ப, அதுவும் நம்ம ஊர்லலாம் வந்து சும்மாவே கிடைக்கிற ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், அதே சமயம் அருமையான டேஸ்ட் அப்படின்னா பப்பாளி பழத்தை வந்து கண்டிப்பாக நம்ம மிஸ்ஸே பண்ணிட முடியாது. இப்போ வரைக்குமே வந்து பப்பாளி ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃப்ரூட் அப்படின்னா அது வந்து பப்பாயா தான். ஏன்னா அவ்வளவு நற்குணங்கள் இருக்கிற நிறைந்த ஒரு பழம், இன்னும் சீப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் 90% வீட்டுக்கு பின்னாடியே வந்து வளர்ப்பாங்க, எடுத்து பழுக்க வச்சு சாப்பிட்றலாம். பப்பாயா வந்து அவ்வளோ ரிச், அது வந்து ரொம்ப பழுத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டு. அது கொஞ்சம் காயாக இருந்தாலும் வேறு டேஸ்ட்டு. அது சில பேர் வந்து குழம்புலையும் போடுவாங்க, இல்லை ஃப்ரூட்டாகவும் சாப்பிடுவாங்க. ஆனால் பப்பாயா ஒரு மீடியமாக பழுத்த பப்பாயா வந்து நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? உப்பு சேர்த்து சாப்பிடணும் பப்பாயாவை. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பப்பாயா வந்து சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன இனிப்பு இருக்கோ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து சாப்பிடும்போது அப்படி அதோடைய என்டையர் டேஸ்ட்டுடைய தன்மையை மாறி இன்னும் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் அது ரொம்ப கட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் அதில் இருக்குது. ஸோ பப்பாயாவை சாப்பிடும்போது நெக்ஸ்ட் டைம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு அப்படியே கொஞ்சம் உப்பை தூவி சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா, எனக்கு பர்சனலாக ஃபேவரெட் வந்து பப்பாயா வித் சால்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. அதே சமயம் பப்பாயா வந்து யார் இப்போ மற்ற பழங்கள்லாம் வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்களே, ஆனால் பப்பாயாவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொய்யாக்காய், ஐயோ எப்பா, அதில் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃப்ரூட் அப்படின்னா கொய்யா. குவாவா வந்து மோஸ்ட், அதாவது மோஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அதுதான். எல்லாமே அதிகமாக இருக்குது அந்த ஃப்ரூட்டில், அதுதான் வந்து அதில் இருக்கிற பியூட்டி. இப்போ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்டும் அதுதான் கொய்யாக்காவா ஐயா அப்படி. அது வந்து என்னென்னா டோல்கேட்டில் மட்டுமே வந்து தெருக்கள்லையும் டோல்கேட்லேயும் வயதான பாட்டிகளும் மட்டுமே விற்கிற மாதிரி ஒரு பழமாக வந்து நம்ம ஊரில் சித்தரிக்கப்பட்டுருச்சு. அது ஒரு ரிச் ஃப்ரூட் கேட்டகரியில் வராததுனால பல பேர் வந்து அதை அண்டர் ரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அதோடய டிமாண்டு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொய்யா பழங்களுடைய விலை வந்து அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கொய்யா பழம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 2 கொய்யாவது எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான ஒரிஜினல், இப்போ நிறைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃப்ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, GMO அப்படின்னு. என்னென்னா பழங்களில் வந்து விதைகளே இருக்காது. ஏண்டா என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு இந்த கடைசி விவசாயி திரைப்படத்தில் அந்த தாத்தா சொல்கிறது தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து GMO ஃப்ரூட்டை சாப்பிடாம, ஐயோ வாட்டர்மெலனில் என்னப்பா சாப்பிடும்போது ஒவ்வொரு கடிக்கும் விதை வருது அப்படின்னா அதுதான் உண்மையான வாட்டர்மெலன். நல்ல பழம், விதையே இல்லாமல் இருக்கா இது சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றது வாட்டர்மெலனே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் GMO ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஆர்கானிக்காக ஒரிஜினல் பழங்களை சாப்பிட்றது அவசியம். இன்ஃபேக்ட் இந்த நம்ம வந்து கனடாவில் வந்து எல்லா பழங்களுமே எல்லாமே ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ண பழங்களாக தான் வருது. ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி பழங்களும் இங்கே கிடைக்குது. அதை தேடி தேடி போய் வாங்குறதுக்கு நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. பட் ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் மிஸ் பண்ணுற பழங்களை ஆசாசியாக வாங்குறதுக்கு இந்த இலங்கை கடையில் போகும்போது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஆ, இதெல்லாம் இங்கே கிடைக்குதா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை சில பழங்கள், ஐயோ இதெல்லாம் சாப்பிட மிஸ் பண்ணுறோமே, இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா அது அந்த கடையில் அன்னைக்கு வந்திருக்கும். ஆஹா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட விரும்புகிற உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரூட் என்ன அப்படிங்கிறது எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. அடுத்த நேர் இணைப்பில் காலை வணக்கம்.
5: காலை வணக்கம் ராஜராஜன்.
6: காலை வணக்கம் ரவிசங்கர் சார். இன்னைக்கு நீங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க இந்த தலைப்புக்கே.
5: ஆமா ஆமா
6: ஆமா. நீங்க, நான் ஆக்சுவலி எடுத்தோம் காலையில் எழுந்திரிச்சோன்னு எனக்கு முன்னாடி அது வந்து இந்த அந்த வெப்சைட் வந்து நாளைக்கு என்ன நாள் அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தலாம் அடுத்தடுத்து என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டில் வந்து இருந்த தலைப்பு, அதை நீங்கள் கரெக்டாக காலையில் சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஒரு ஸ்மைலிங் மெசேஜ் காலையில் எனக்கு.
5: ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ நீங்கள் பழத்தை பற்றி சொன்னீங்க, வாழைப்பழம்.
6: ஆமாம்,
5: அது வாழைப்பழத்தில் நாம் இப்போ இந்த இங்கே இருக்கிற ரோபஸ்டா பழம் வாங்குறதே இல்லை.
6: ம்,
5: ஏன்னா இதெல்லாம் இவங்க வேணுங்கிற ஷேப்ல பண்ணுவாங்க, பேக் பண்ற சௌரியமா. அதனால அதை வாங்காம நான் யூஸ்வலா காய் பண்ணானா நம்ம ஊர் ரஸ்தாளி பழம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேற கூட அதெல்லாம் வாங்குறது சைனீஸ் கடையில. அதே மாதிரி பிளான்ட் நேந்திரம் பழம் அதுதான் வாங்குறது. இந்த பழம் இந்த பழம் வாங்குறதே இல்ல.
6: அப்படியா? ஓகே,
5: பப்பாயை பத்தி சொன்னீங்க. பப்பாயை வந்து ஹோல் ஃப்ரூட், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சின்ன ஒரு பப்பாய் ரெண்டு பீஸ் சாப்பிட போதும்.
6: கரெக்ட்,
5: ஹோல் சம்.
6: ஆமா ஆமா, வெரி குட்.
5: கொய்யா பழம் இங்க கிடைக்குது, விலை ஜாஸ்தி. பவுண்ட் 399 போகுது. நம்ம ஊர்ல தான் வாங்குறது ஆள் இல்லாம இருக்கு.
6: ஆள் இல்லாம இருக்கு, கரெக்ட். ஆமா, இங்க
5: சொல்லுங்க
6: சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார்.
5: இல்ல, ஒருத்தர் வந்து பழத்தை பத்தி சொன்னாரு, கதளி பழம் சொன்னாரு. கதளி கதளி?
6: ஓ, அது முரளி இல்லையா?
5: முரளி இல்ல, கதளி. கதளி பழம் வாழைப்பழம், சிவப்பா இருக்கும். அது யூஸ்வலா எங்க நிறைய கிடைக்குன்னா திருவனந்தபுரம் கன்னியாகுமரி சைடுல விளையும், நாகூர் சைடுல.
6: நீங்க சொல்றது வந்து மலை வாழைப்பழம், சாரி செவ்வாழைப்பழம்.
5: செவ்வாழைப்பழம் அதான் கதளி பழம்.
6: கதளி பழம், ஓ செவ்வாழைப்பழம். ஓகே,
5: அதுதான் இது பத்மநாப சுவாமி டெம்பிள்ல அவருக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுதான்.
6: ஆமா ஆமா, தெரியும், பாத்திருக்கேன். ஓ யா யா, ஐயோ எவ்வளவு அப்படி டன் டன்னா வச்சிருப்பாங்க.
5: ஆமா, கதளி பழம் அது. நான் வந்து ஃப்ரூட்ஸுக்கு அடிக்டட், டெய்லி இப்ப ரெண்டு மூணு வித ஃப்ரூட் சாப்பிடாம இருக்க
6: மாட்டேன்.
5: அது சீசன் என்ன இருக்கோ, சீசனல் ஃப்ரூட். அதுக்காக எக்ஸாட்டிக்கா போய் கிவி எல்லாம் வாங்குறதெல்லாம் இல்ல.
6: ஊர்ல
5: இப்ப சீசன் என்ன வருதோ, இப்ப விலை கம்மியான சேல் போட்டாங்கன்னு வாங்கி சாப்பிடுறது.
6: அடுத்த
5: சீசன் வரும், அது அதை சாப்பிடுறது. இந்த பலாப்பழம் சொன்னாங்க நிறைய பேர், சிவப்பா இருக்கு, பிங்கா இருக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ நான் கென்யால் இருக்கும்போது உகாண்டா இருந்து பழம் வரும், பலாப்பழம். ஒரு ஃபுட்பால் சைஸா இருக்கும், பெருசா இருக்காது. ஃபுட்பால் சைஸா இருக்கும், உள்ள வெட்டினீங்கன்னா இது பசை இருக்காது, பசை ரொம்ப கம்மியா இருக்கும்.
6: ஓகே,
5: அப்புறம் சொலை நிறைய இருக்கும், பெரிய பெரிய சொலையா இருக்கும், நல்லா திக்கா திக்கு வாலா இருக்கும். உள்ள டிஃப்ரெண்ட் கலர் வரும், யூ கெட் இட் இன் பிங்க் ரெட் எல்லாம் வரும். அதே மாதிரிதான் இங்க வர்ற பலாப்பழம் கூட. நீங்க சைனீஸ் கடையில நான் போன வாரம் வாங்கினேன் சண்டே வந்து கட் பண்ணேன். இப்ப வீட்டுல ஃப்ரிட்ஜில் இருக்கு, அது வந்து டிஃப்ரெண்ட் கலர், வந்து கொஞ்சம் பிங்கா இருக்கும். இங்க மெக்சிகோல வர பழமும் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு.
6: அதுலயும்
5: பசை கம்மியா தான் இருக்கு. அப்புறம் வியட்நாம்ல நிறைய பலாப்பழம் வந்து சின்ன டுவார்ஃப் மரம் மாதிரி இருக்கும்,
6: மரமே குட்டியா இருக்கும்.
5: குட்டியா இருக்கும், அப்படியே நம்ம கையில பறிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும்.
6: சின்னதான்
5: வரும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை வந்து கேரளால திருச்சூர்ல ஒருத்தர் வந்து இந்த பலாப்பழம் வச்சு ரிசர்ச் பண்ணி அவரோட ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பலாப்பழம் அரௌண்ட் த வேர்ல்டு வாங்கி அவர் கல்டிவேட் பண்ணி பலாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் பத்தி அதை பத்தி சொல்லி அதை நிறைய ப்ரோபகேட் பண்றாரு. எதுவுமே வேஸ்ட் இல்ல, பலாப்பழம் இது மரம் வந்து வுட் யூஸ் பண்ணலாம், இந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க. இலை வந்து இப்ப கொடுப்பாங்க நம்ம ஆட்டுக்குட்டிகள்லாம் சாப்பிட கொடுப்போம், ஆடு சாப்பிட கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட் இல்ல. அப்புறம் அது வர்ற வேஸ்ட் வந்து நம்ம பசுக்கு போடுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா, கென்யால இருக்கும்போது ஃப்ரீ டொமேட்டோன்னு கிடைக்கும்.
6: என்ன என்ன
5: சார்? ஃப்ரீ டொமேட்டோ.
6: ஃப்ரீ டொமேட்டோவா?
5: ஃப்ரீ இல்ல, ட்ரீ மரம் மரம்.
6: ஓ, ட்ரீ டொமேட்டோ. ஓகே, ஓ, TRE
5: ட்ரீ டொமேட்டோ.
6: ஓகே,
5: ஆமா. அது உலகத்துல நான் எங்கேயுமே பார்க்கல. பல இடத்துல போய் நான் தாய்லாந்து போய் வியட்நாம் அங்கே செக் பண்ண எங்கேயுமே இல்ல. சென்னையில கிடைக்கும். அது வந்து பெருசா இருக்கும், தக்காளி மாதிரி இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்கும், உள்ள ஒரு கருப்பு சிகப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஜூஸ்னா அப்படி ஜூஸ் நாங்க ஃபில்டர் பண்ண
6: தேவையில்லை,
5: போட்டு அடிச்சீங்கன்னா நல்ல திக் ஜூஸ். உங்க ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா ட்ரீ டொமேட்டோ ஜூஸ் விற்பாங்க.
6: ஓ, இது கென்யால மட்டும்தான் கிடைக்கிறது அந்த ட்ரீ டொமேட்டோ?
5: கென்யால மட்டும்தான், கென்யால ஈஸ்ட் ஆப்பிரிக்கல கிடைக்குது.
6: ஓகே, வேற எங்கேயுமே நீங்க அதுக்கப்புறம் சாப்பிடல ட்ரீ டொமேட்டோ?
5: நான் பார்த்ததே இல்ல. இங்க நான் ட்ரை பண்ணி கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், இங்க கிடைக்குமா கிடைக்குமா.
6: ஓகே,
5: இன்னொன்னு வந்து கூஸ்பெரி, கென்யால கூஸ்பெரி கிடைக்கும். சாதாரண நெல்லிக்காயில
6: சொல்லுவாங்க, ஆமா,
5: வெளியே வந்து அப்படியே காஞ்சி போன ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்கும், உள்ள ஒரு ஃப்ரூட் இருக்கும், உள்ள நிறைய அப்படியே நம்ம கடுகு மாதிரி, கடுகு கூட சின்னது, நம்ம இது கசகசா இருக்கு இல்லையா, அந்த சைஸ்ல உள்ள நிறைய இது விதை இருக்கும்.
6: ஓகே,
5: அது ஒரு கூஸ்பெரி. கென்யால போன புதுசுல ஆவக்காடோ அங்கதான்
6: பார்த்தேன்.
5: ஆவக்காடோ ரொம்ப அஞ்சு ஷில்லிங், அஞ்சு அதாவது ஒரு டாலர் நூறு ஷில்லிங் கிடைக்கும், அஞ்சு ஷில்லிங்க ஒரு ஆவக்காடோ கிடைக்கும். இருபது ஆவக்காடோ கிடைக்கும், நிறைய வளரும். எங்க வீட்டுல ஒரு மரம் இருந்து, ராம்பனுக்குள்ள ஒரு மரம் இருந்தது, அதை சாப்பிடுவோம். இப்ப நான் நம்ம ஊர்ல இருந்தே சொல்லி ஒரு தடவை லீவ்ல போகும்போது இதோட இது விதைய எடுத்துட்டு போனேன், ரெண்டு மூணு கொட்டை எடுத்துட்டு
6: போனேன்.
5: முதுமலை வழியா டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தேன், ஊட்டில இருந்து முதுமலை போய் கோயிங் டு வயநாடு போயிட்டு
6: இருந்தேன்,
5: சுல்தான் பத்தேரி வழியா போகும்போது அங்க ஒரு இடத்துல நிறுத்தினேன். அங்க வந்து முட்டை பழஞ்சல் வந்து கொடுத்தான். அந்த மாதிரி பழம் நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அது டிஃப்ரெண்ட், ஆவக்காடு மாதிரி தான் இருக்கு, ஆனா டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அது
6: முட்டை
5: பழம் அந்த ஊர்ல கொடுத்தாங்க. அப்புறம் இந்த லோங்கன் லீச்சி எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஒரு ஃபேமிலி நுங்கு.
6: ஆமா, முத்தலா கிடைச்சிரும், நமக்கு ஒரு நுங்குல ஒரு பழம் வருது அப்படின்னா நீங்க குடுத்து வச்சவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது அதிகமா தென்னை மரம் தான் இருக்கும்.
5: ஆமா, இங்க வந்து பனைமரம் இங்கதான் பாலக்காடு சைடு நிறைய இருக்கு, தமிழ்நாடு பூரா நுங்கு.
6: ஆமா, எங்க பயங்கர

0: பைனாப்பிள் பிரச்சனை என்னன்னா, அது நம்ம வெட்டுறதுக்கு நல்லா வெட்டுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அதனால அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனா அங்க நல்ல குவாலிட்டியில கிடைக்குது.
1: சூப்பர் ஸ்டோர் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு தடவை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மாதிரி நாட்டம் வந்து விற்கிறாங்க. $6 காஸ்ட் சொல்லுவாங்க, அது வெளியே நல்லா இருக்கு,
0: குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு இந்த ட்ரீ டொமேட்டோ வந்து டாமரிலோ அப்படின்ட்டு அமேசான்ல அவைலபிளா இருக்கு சார். நீங்க இங்க கிடைக்கவே இல்லை, சாப்பிட முடியலன்னீங்களா? ஐம் ஜஸ்ட் ட்ரைடு, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆமான்ட்டு நான் இப்போ அமேசான்லேயே போய் அது வந்து டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. $22 அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கே வரும். டாமரெல்லோ ட்ரீ டொமேட்டோ ஒன்று போடல, அவங்க வந்து TAMARILLO டாமரிலோ ஃப்ரூட்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் பண்ணி அமேசான்ல வாங்கலாம். ஒரு பாக்ஸ் $22 போட்டிருக்காங்க. நீங்க அதுதானு சொல்லி ரிஸ்க் எடுத்து $22 செலவு பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே.
1: அப்புறம் பாடல் வந்து பழைய பார்த்திபன் கனவு.
0: ஓகே.
1: அதுல இன்னொரு பாடல்.
0: என்ன பாட்டு?
1: இதயவானில்
0: இதயமே
1: போகிறாய், இதயவானில் இந்த நிலவில் எங்கே போகிறாய்.
0: ஓகே. இருங்க, பழைய பார்த்திபன் கனவுக்கு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் ரெண்டும் ஜம்பிளாக இருக்கு, புதுசும் பழசும். ஓகே, நான் நான் எடுத்துறேன் சார், பிரச்சனை இல்லை. இதயவானில் என்ன வரும் அடுத்த வரி?
1: உதய நிலவில் எங்கே போகிறாய்.
0: ஓகே. ஓகே, பிடிச்சிட்டேன் அந்த பாடல். கண்டிப்பாக உங்களுக்காக ஒழிக்கும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மிஸ்டர் தவம்?
2: மாம்பழம் மாம்பழம் மாம்பழம் இந்த பப்பா பப்பா இருக்கோ.
0: ஆமா,
2: இலங்கையில வந்து நீங்க சொன்ன மாதிரி தண்ணி எல்லாம் பொறுத்து எங்கட நாங்கள் வந்து வாழைத்தோட்டம் வச்சுக்கிற பெரிய வாழைத்தோட்டம். இந்த பப்பா இப்ப சொன்னார், அது வந்து நாங்க நார்வேல இந்த குருவிய சாப்பிட்டு அந்த கொட்டையை கொண்டு வந்து இந்த வாழைத்தோட்டத்துக்குள்ள மண் வந்து சிவப்பு மண் நாங்க.
0: ஓகே, தப்புனி எது போட்டாலும் விளையும். அப்பனா
2: இல்ல, மூன்று பயிர் செய்யலாம். பெரிய வாழைத்தோட்டம் வச்சுக்கலாம், அதுக்குள்ள பப்பா மரம் வள்ளிக்கு. நாங்க நார்வேல குருவியல் ஒன்று கொட்டையப்பட தண்டு வாரில வளர்ந்து பெரிய பப்பா பப்பா பழம்.
0: நீங்க விதை போட்டு வளர்ந்து அது மரமா?
2: இல்ல, நாங்க நடுறது இல்ல, வாழைத்தோட்டத்துக்குள்ள தண்டுவாழ்ல அந்த குருவிகள் சாப்பிடும் அந்த கொட்டையில போட்டா தண்டுவாழ்ல வளரும்.
0: ஓ, அதுவாவே. ஓகே, பறவைகள் நட்டு வளர்ந்த பழங்க மரங்கள்.
2: பறவைகள் சாப்பிட அந்த.
0: ஆமாமா, அதுதான் இப்போ அதான சொல்றதே, இயற்கையே அப்படிதானே, ஒரு பறவை ஒரு காடியை உருவாக்கம்ன்றது உண்மைதான்.
2: நாங்கள் வாழ நடுறது எங்களை ஊர்ல இலங்கையில வாழ பிள்ளாம அண்டிண்டோடையெல்லாம் பிள்ளாமரம் வச்சிருக்காங்க. அதுக்கு மாமரம்.
0: உங்களுக்கு மிகவும் பிடித்த பழம் என்ன? ஒன்னே ஒன்னு டாப்ல இருக்குன்னா எது?
2: அது பிள்ளாமரம். அந்த பெங்களூர்ல இருந்து வர்றதான் நீங்க எங்க வர்றது? நான் பெங்களூர்ல சாப்பிடுறேன் பிள்ளாப்பழம். மகன் சின்ன மாதிரி புட்டோட சாப்பிடலாம். தாய்லாண்ட்ல நல்ல என்ன பத்தனா போய் வந்து
0: எக்கச்சக்க பழங்கள் நாம சாப்பிடாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்க அங்க விளையுது. ரொம்ப யூனிக்கா.
2: நான் 90 ஆம் ஆண்டு நான் டூரா போன்றான் அங்க அங்க எல்லாம் சீப். இங்கெல்லாம் சீப் உடுப்போல் எல்லாம் மலிவு. இத்தாலியன் மட்டும் நல்ல மெட்டீரியல் உடுப்போல் எல்லாம் காசுக்கு மலிவு. நல்ல ஷர்ட்கள் நல்ல ட்ரௌசர்கள் மற்ற சீஃபுட் நல்ல பழங்கள் எல்லா விதமான பழங்களும் இருக்கு. தாய்லாந்து இருந்தா நீங்க வாரல்.
0: ஆமா ஆமா,
2: ஏசியா சவுத் ஏசியால அதிகம் எல்லா பழங்களும் வரும். சரி, ஒரு முருகன் பாட்டு போட்டு
0: போட்டுறேன். ஆல்ரெடி லைன் அப்ல இருக்குது, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த பாடல் உங்களோட பேரு சேர்த்து அந்த பாட்டுல. சரியா,
2: ஒரு டைம் மசாஜும் செய்து போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி.
0: ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. தாய் மசாஜ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பழம் சாப்பிட்டுங்க அப்படின்ற எவ்வளோ ஒரு ஹெல்த் டிப்பை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஆக்சுவலி தாய் மசாஜ் நீங்க பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, போட்டு உருவி பொழந்து எடுத்துருவாங்க. அடி அடி உழுகு சும்மா கும்மு கும்முன்னு சரியான

0: சார், நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டி, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் கழட்டி மாட்டணும் அப்படின்னா நீங்கள் தாய் மசாஜ் போகலாம். இருக்கிறதுலே வந்து எல்லா ஜாயின்ட்ஸையும் வந்து கலட்டி ஒரு தடவை தொடச்சி மாட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மசாஜ் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த ஹெவி மசாஜ் பிடிக்காது, ரொம்ப ஜென்டிலாக பண்ணுற மசாஜ் தான் பிடிக்கும். என்னோடய மனைவிக்கு வந்து தாய் மசாஜ் போயிட்டு வந்து டென்ஷனாக எனக்கு கண்டபடி திட்டினாங்க, என்ன இது இதெல்லாம் ஒரு மசாஜாக போட்டு அடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் இந்த ஜென்டிலாக அப்படியே ஒரு மெலடி மியூசிக்கை போட்டு அப்படியே லைட்டாக மென்மையாக தடவி பண்ணுற மாதிரி ஒரு மசாஜ் தான் வந்து பெரும்பாலுமான பிடிக்கும். நமக்குலாம் தாய் தான், அட்டி போட்டு பெரட்டி முதுகில் ஏறி நின்று மேறி மெதிச்சு நடந்து பெண்ட ரெண்டா ரெண்டா மடக்கி உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மசாஜ் தான் தாய். இதெல்லாம் இது நீங்கள் தாய் மசாஜை பண்ணிட்டு எங்கேருந்து நீங்கள் பழம் சாப்பிட்றது, அவ்வளோதான், மறுபடியும் படுத்து தூங்க வேண்டியதுதான். அடுத்த நேயருடன் பேசுவோம். வணக்கம்
1: ரசிகன், எப்படி?
0: காலை வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். வெதர் தான் கொஞ்சம் கிளவுடியா அப்படி இப்படி என்று கொஞ்சம் இருக்குது.
0: கரெக்ட். ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிடுற ஒரு ஆள் நீங்க, உங்ககிட்ட வந்து இந்த தலைப்பு வந்திருக்குது.
1: நிச்சயமா, எனக்கு உண்மையிலேயே இங்க வந்து கூட ஃப்ரூட் சாப்பிட்றேன்னு சொல்லலாம். நான் மற்ற பல சில பேர் விரும்ப வேண்டாம், ஆனா எனக்கு அது என்னவோ விருப்பம். வேலையிலேயே நிச்சயமா ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் சாப்பிடுவேன். அவ்வளவுக்கு எனக்கு விருப்பம் அப்படிதான். மற்றது யார் தவன் சொன்ன மாதிரி தாய்லாந்துல பங்கவி என்ற ஒரு இடம் இருக்கு, ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கு, பங்கவி மார்க்கெட். அதுல போய் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிட்ட ஞாபகம். 15 நாள் அங்க நின்றன. சொல்றது சரி, உலகத்துல உள்ள எல்லா ஃப்ரூட்ஸும் அங்க இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்.
0: எங்க சொல்றீங்க?
1: தாய்லாண்ட்ல.
0: ஆமா, கரெக்ட். ஐயோ, எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நான் லைஃப்ல அதிக பழங்கள் சாப்பிட்ட ஒரே இடம் அதுதான். அத்தனை ஆப்ஷன்ஸ், வெரைட்டி நான் பார்த்ததே இல்லை.
1: ஆமா, அந்த மார்க்கெட்டே கொஞ்சம் எல்லாம் கோழி அது இதன்னு வாசமா தான் இருக்கு. இருந்தாலும்
0: இது
1: பழங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதையும் சொல்லிக்கொண்டு என்ன, இப்ப நீங்க சொன்னீங்க, அவர் சொன்னாண்டு கதலியன்னு
0: சொன்னீங்களா?
1: அது வந்து எங்கட ஊர்ல அது செவ்வாழையன்றது இருக்குது அங்க எங்கட ஊர்லயும். கதலியன்றது வந்து இந்தியாவில ரஸ்தாலின்னு சொல்லுவோம்
0: தானே. ஐயோ, சூப்பர், பெஸ்ட். வாழைப்பழத்திலேயே வாழைப்பழம் ரஸ்தாலி நல்லா இருக்கும்.
1: ரஸ்தாலியை தான் எங்கட ஊர்ல கதலி என்றது. மஞ்சளா தான் இருக்கும், அதை கதலி என்று நாங்க சொல்லுவோம். அதுல கணக்க கதலி இருக்கு, சீனி கதலி, அந்த கதலி, இந்த கதலி என்று நிறைய இருக்கு. மற்றது அங்க நீங்க அந்த என்ன பச்சை பழம் சொல்லுவீங்க தானே?
0: ஆமா, பச்சை வாழை.
1: அதை நாங்க என்ன யானை வாழைப்பழம்
0: சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி யானை
1: வாழைப்பழம் சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பேர்களோட இருக்குது. நானும் ஊர்ல இருந்து வெளிக்கிட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடாத பழம்டா இது நாவல் பழம். மற்றது நாவல் பழம், மற்றது ஜம்பு நாவல் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த
0: சொல்லி
1: இல்ல இல்ல, ஜாவா ஆப்பிள் ட்ரை பண்ணி பாருங்க.
0: தெரியும்.
1: அதுவும் எங்கட வீட்டு பக்கத்துல ஒரே ஒரு வீட்டுலதான் நாங்க அங்க இருந்தது. மற்ற வன்னி பக்கங்கள்ல இருந்திருக்கும், ஆனா எங்களுக்கு பக்கத்துல ஒரே ஒரு வீட்டுல நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு அங்கதான் போய் நிக்கிறது. அவ்வளவு டேஸ்ட், பச்சையாவும் நல்லா இருக்கும், அது பழுத்தால் இன்னும் திறமையா இருக்கும்.
0: ஒரு ஆக்சுவலி காஸ்கோல தான் கொஞ்சம் கூட விலை, $32 ஒரு ட்ரே, 4-5 பழம் தான் இருந்தது. ஆனா அப்பா என்ன, மெக்சிகோல இருந்து வந்த வுட் ஆப்பிள், பயங்கர டேஸ்ட்,
1: அப்படியே மிக்ஸ் பண்ணி
0: அமேசிங். அது அப்படியே சாப்பிடுறது தான் அவ்வளவு டேஸ்டா இருந்தது. மெக்சிகன் வுட் ஆப்பிள்.
1: யா, மேடம் நீங்க சொன்னீங்க அந்த என்ன இதுக்கு பப்பாசி பழத்துக்கு கொஞ்சம் என்ன உப்பு போட்டு சாப்பிடறேன். இது எந்த இனிப்புக்குமே நீங்க ஒரு சொட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு, சக்கரை பொங்கலுக்குமே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு பாருங்க, அது டேஸ்ட். நிறைய சாப்பிடுவேன். ஊட்டாப்பிள், மற்றது இது நாவல் பழம் இது எல்லாம் நான் சாப்பிடாம மற்ற பல என்ன ஈச்சம்பழம் ஒன்று இருக்கு எங்கட ஊர்ல.
0: ஈச்சம்பழம் தெரியுமே,
1: தெரியுமா? அந்த சிவப்பா இருந்து பிறகு கருப்பா மாறும், ஆனா அந்த கருப்பா மாறினாதான் அது டேஸ்ட் கூட, அதுவும் அந்த தொண்டையில பிரச்சனைகள் இதுகள் எல்லாம் கொண்டுரும், ஆனா கவனமா சாப்பிடணும். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நீளமா போய்கொண்டிருக்கும், பிரச்சனை இல்ல. எனக்கு
0: ஈச்சம்பழம் வந்து என்னன்னா, எங்க ஸ்கூல்ல வாசல்ல ஒரு ஆயா வைப்பாங்க, அது அது மட்டும் வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா வீட்டுல எல்லாரும். அது வந்து சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கும், உடம்பு கெட்டு போயிடும், அந்த மாதிரி நிறைய.
1: நிச்சயமா நிச்சயமா காய்ச்சல் வரும், அது சாப்பிட்டா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அது கவனமா கொஞ்சமா சாப்பிடணும். அது எங்கட ஊர்லயும் வந்த இது சொல்றவே, அது கணக்க சாப்பிட எனக்கு வந்திருக்கு, கணக்க ஈச்சம்பழம் சாப்பிட்டு அப்படி வருத்தம் வந்திருக்கு. மற்ற கொய்யா பழம் அப்படித்தான், ஊர்ல அதை நாங்க கவனிக்க விட்டேன், இங்க வந்தா நானும் கொய்யா அது எவ்வளவு விளையண்டாலும் தேடி வாங்குறது உண்டு. அதுவும் நல்ல இது. எனக்கு பாட்டு வந்து எட்டுப்பட்டி ராசா படத்துல இருந்து டைம் இருந்தால் லவ்வா பழம் என்ற ஒரு பாட்டு.
0: எப்படி இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க எப்படிதான் பிடிக்கிறீங்க தெரியல. என்ன திரைப்படம் சொன்னீங்க? இதுவும் என்ன திரைப்படம்?
1: லவ்வா எட்டுப்பட்டி ராசா.
0: எட்டுப்பட்டி ராசா, ஓகே.
1: அது மணிவண்ணன் பாடினது கேட்டு பாப்போம்.
0: ஓகே, போட்டுருவோம் லவ்வா பழத்தை. சின்ன பாடல் தான் இல்லையா அது? சும்மாவே அங்கங்க ஈஸியா விளையக்கூடிய ஒரு செடி, அதுல வர்ற பழம் ரொம்ப கம்மி, தண்ணி ஊத்தினாலே போதும் கடகடன்னு வளர்ந்துரும் சாம்பக்காய், அதுவும் தெரியும். மோஸ்ட் ஃபேவரட் அட்டி, என்னடா இது வெறும் சர்க்கரையை மட்டுமே உள்ள போட்டு கொடுக்குறாங்க போல அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டு, அப்படியே ஓப்பன் பண்ணி கரெக்டான ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிதான் உங்களால் சாப்பிட முடியும். சாப்பிடும்போதே கண்ணை தானாக மூடி மூடி அப்படியே ஃபீல் பண்ணுற பழம்னா சப்போட்டா பழம், அருமையாக இருக்கும். சப்போட்டா வந்து லிட்ரலி வந்து ஒரு பெரிய கற்கண்டு கட்டியே வந்து நீங்கள் வாயில் போட்டு மெல்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்னஸ் தான், அந்தளவுக்கு கிரானுலேட்டட் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மி பழங்களை தான் சாப்பிட்ருக்கேன். ஹையஸ்ட் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குற ஒரு பழமாக இருக்கும் சப்போட்டா. நல்ல ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அத்தன்டிக்கான ஒரு இடத்துக்கு போகணுன்னு. நான் நல்லா சாப்பிட்ட பழம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, சப்போட்டா மரம் எக்கச்சக்கமாக விளையும் நான் இருந்த ஊரில். என்னுடைய மாமா வீட்டில் பின்னாடி ஃபுல்லாக வந்து சப்போட்டாவும் சப்போட்டா கொய்யா மாதுளை இதெல்லாமே வந்து வீட்லேயே வந்து பின்னாடி விளைய வைப்பார். அவ்வளோ பார்த்து பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களை நல்லா படிக்க வச்சாரோ தெரில, ஆனால் அந்த மரங்களை வந்து அப்படி குழந்த மாதிரி பாதுகாப்பார். ஸோ அதில் வந்து அவர்கிட்ட போய் கிஞ்சி அவர் எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்க மாட்டார், அவருக்கு ரொம்ப பிடிச்சி. அதுதான் வந்து இப்போ நீ வந்து குட் பாயாக இருந்தீங்கன்னா, நீ வந்து நல்லா படித்து ஒழுங்காக மார்க் எடுத்து மார்க்கை கொண்டு வந்து அவர் அவர்கிட்ட காட்டினா அவர் வந்து மரத்தில் நம்மளையே போய் நீ எந்த பணம் வேணும்னு நீ கை காட்டி நீயே பறிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர்லாம் கொடுத்து எப்படிலாம் வந்து நம்மளை படிக்க வைக்க ட்ரை பண்ணார் பாருங்க. மாமா வந்து மரத்தெல்லாம் காட்டிப்பார், அது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக, கொஞ்சம் ஒரு சாம்பிள் வேறு கொடுத்துருவார், ஐயோ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கரெக்ட், இது வேணுமா அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீ வந்து இந்த இந்த வருஷம் இப்போ இந்த இந்த வாட்டி வர பரீட்சையில் டாப் ஃபைவ் ரேங்க்குள்ளார வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து எங்கிட்ட காட்டு நான் உனக்கு தரேன் அப்படின்லாம் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ண ஒருத்தர். ஸோ அவ்வளோ பழங்களில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து எல்லா பேக்கெட்டு பேக்கெட்டாக லேஸ் சிப்ஸு சீட்டோஸு அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக பசங்களுக்குமே குழந்தைங்களுக்குமே வந்து பழங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் இருக்கிற பியூட்டியை வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷாக, ப்ரைஸ் பெஸ்ட்டாக, டெலிவரி ஃபாஸ்ட்டாக, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம், டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 9054176069. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
0: பழங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கியூபாவில் வந்து, கியூபாவில் இங்கேயே வேணால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். கியூபாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாலு பேஷன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதை அழகாக கட் பண்ணி உள்ளே வந்து அப்படியே பேஷன் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களே, விதையோடு அப்படியே டேட்போல்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். அதில் கொஞ்சமாக பக்வீட் ஹனியை வந்து ஊற்றி அதே அந்த பழத்துலேருந்து வெளியிலே எடுக்காமல் அப்படியே அந்த பழத்துலேயே உள்ளே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்பூன் போட்டு கொடுத்தாங்க, அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லி. பக்வீட் ஹனியோட அந்த பேஷன் ஃப்ரூட்டை வந்து மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டப்ப அப்படியே உள்ள அந்த விதைகளோடு நீங்கள் இந்த மென்று சாப்பிட்றப்ப விதைகள் பஸ்டாக உள்ள வாயில் அப்படியே மண்டையிலே பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். பக்வீட் ஹனி வித் பேஷன் ஃப்ரூட் வந்து நான் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு காம்பினேஷன். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்வீட் ஹனியில் ஏதோ ஒரு ஹனியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பக்வீட் ஹனியில் ஒரு ஒரு மாதிரி ஒரு ரா டேஸ்ட் இருக்கும். அந்த ரா டேஸ்ட்டும் பேஷன் ஃப்ரூட்டோடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே சேர்றப்ப எனக்கு உண்டான அந்த வாய்க்குள்ள வெடித்த டேஸ்ட் பட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் ராட் டூயி அப்படின்ற ஒரு படம் பார்த்துருக்கீங்களா தெரில, அது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி. என்னுடைய பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். எனிபடி கேன் குக்ன்ற ஒரு அழகான ஒரு செய்தியை வந்து கொண்டு வந்த படம். ராட்டிடூயி படத்தில் ஒரு எலி தான் வந்து சமைக்கும். அந்த எலி வந்து கண்டது எலிகள்லாம் வந்து கண்டது போய் சாப்பிட்டு இருக்கும் குப்பையிலேருந்து எடுத்து. ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட் பட்ஸோடு இருக்கிற ஒரு எலி. இதோடு சேர்த்து சாப்பிட்டுப்பார் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த காம்பினேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அதே மாதிரி தான் பல காம்பினேஷன்ஸ் வந்து ரெகுலராகவே ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோடு இது எப்படி இருக்குது, இதோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு தனி தலைப்பாக கொண்டு வருவோம். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா, வியர்ட் காம்பினேஷனான டேஸ்ட் செமையாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் இப்போ இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா, சீஸ் பைனாப்பிள். சீஸ் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து செரி சீஸ் அண்ட் பைனாப்பிள் தான் வைப்பாங்க. பட்டு செரி வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து கிழக்கா தான், ஆக்சுவலாக வந்து கிழக்கா தான். கிழக்காவை வந்து விதையை எடுத்துகிட்டு அதை ரெட் கலர் போட்டு கலரிங் போட்டு சுகர் வாட்டரில் ஊற வச்சு ட்ரை பண்ணி நம்ம ஊரில் நிறைய பெரிய ஜாடியில் போட்டு வைப்பாங்க செரி அப்படின்னு போட்டு. ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு தெரியாது அது கிழக்கா அப்படின்னு பேர் செரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சரி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது சரி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தே வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சரின்றதே வேறடா, இது சரியே கிடையாது. நம்ம ஊரில் வந்து கிழக்காயை எடுத்து வெட்டி விதையை எடுத்துகிட்டு அந்த கிழக்காயை வந்து சுகர் சிரப்பில் ஊற வச்சு சாயம் போட்டு ஃபஸ்ட்டு ரெட்டு கலர் சாயம் போட்டு அப்புறம் சிரப்பில் ஊற வச்சு தான் வந்து சரின்னு சொல்லி ஊற ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு லேட்டர் தான் தெரிஞ்சது. கிழக்காவும் ஒரு அருமையான காய், ஏழைகளின் ஒரு ஃப்ரூட் அப்படின்னா கிழக்கா. அதுவும் வந்து ரெண்டாக வெட்டி கொஞ்சம் உப்பு காரம்லாம் போட்டு தருவாங்களே, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா தெரில. இப்போ இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் அதை சாப்பிட போகிறாங்கனாலும் தெரியல. அதெல்லாம் வந்து எராடிகேட்டட் ஃப்ரூட் மாதிரி, அதெல்லாம் என்னது ஐயோ என்ன அழிந்திட்டு வர்ற பழங்களாக ஆகிடுச்சு. ஸோ கிழக்கா வந்து எப்போயாவது நீங்கள் ஊருக்கு போனீங்க அப்படின்னா அதையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணிடுங்க. எல்லாம் அழியறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிடணுன்றது தான் இப்போ ஒரே குறிக்கோளாக இருக்குது. கிழக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரூட், அதை சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் தேவதாஸ், கேட்குறேன்.
0: காலை வணக்கம் தேவதாஸ், எப்படி இருக்கீங்க?
5: நாங்கள் சுகமாக இருக்கு, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நல்லா இருக்கேன், அருமையாக சந்தோஷமாக ஜாலியாக.
5: நான் கூடுதலாக பழங்கள் என்னுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு அரைவாசி பழமாக தான் இருக்கு.
0: ஆ சூப்பர். ஆஹா,
5: கூடுதலாக பழம் எந்தெந்த சீசனில் கூட பழங்கள் வருதோ நான் எல்லா பழங்களும்
0: சாப்பிடுவேன்.
5: நான் சொல்ல வந்தது பேஷன் ஃப்ரூட்டை பற்றி, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அதான் வீட்டில் இருக்கு ஒரு பெரிய ஒரு கொடி எங்கட புத்தத்திலே இருக்குது, வந்தாலும் பிடிங்கி பிடிங்கி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்து சாப்பிடுறது செய்து
0: அருமை. ஓ பேஷன் ஃப்ரூட்ல ஜூஸ்
5: எடுப்பீங்களா? ஒவ்வொரு வருஷமும் திருப்ப திருப்ப காய்க்கும் அது.
0: ஆ ஓகே ஓகே.
5: அது ரெண்டு சீசனுக்கு தொடர்ந்து காய்ச்சி கொண்டு இருக்கும், பேருந்து அடுத்த சீசனுக்கு தேர்ந்து தொடங்கி காய்ச்சி கொண்டு இருக்கும். கிழக்கமா காய்க்கும், கொடி முழுக்க பழமா தான் இருக்கும்.
0: ஆஹா,
5: அதை விட இந்த வாழைப்பழம் இருக்குதானே, யானை வாழைப்பழம் சொல்றேன், அதுதான் இந்த வாழைப்பழங்களுக்கு ஆக டேஸ்டான பழம் தான் நான்
0: சாப்பிட்டிருக்கேன்.
5: நான் ஒரு 10 விதமான 15 விதமான பழங்களும் சாப்பிட்டு இருப்போம். ஆனா அந்த யானை வாழைப்பழம் ஒரு பச்சை கலரா தான் இருக்கும், மஞ்சளா வராத கட்ட மேல நிலத்துல முட்டி கொண்டிருக்கு. நிலத்துல கூட தூரம் கிடங்கு மாதிரி கிண்டி தாளமா விட்டா கீழே போய் கொண்டிருக்கும். சூப்பர் பழம், அது மாதிரி டேஸ்டுக்கு நான் அந்த பழம் சாப்பிடே
0: இல்லை.
5: பச்சை மாதிரி தான் இருக்கும், பச்சை மஞ்சளும் கலந்த மஞ்சளா வராது அந்த பழம்,
0: பச்சைதான் கூட
5: டேஸ்டான பழம். யானை வாழைப்பழம்
0: ஒண்ணு சாப்பிட்டு ஒன்னோட நிறுத்திட முடியாது, இல்ல ஒண்ணு சாப்பிட்டு
5: இன்னொன்னு
0: சாப்பிடணும்.
5: தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குளியா மணிகளை வச்சா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு
0: கரெக்ட்.
5: அது அவ்வளா ஒரு தசமியான பழம்.
0: நிச்சயமா
5: அதை விட கருத்த குழம்பான் இருக்கு சொல்லாங்க,
0: அந்த மேங்கோ சொல்றீங்க கருத்த குழம்பான் முன்னாடி இந்த கருத்த குழுமா நம்ம நிகழ்ச்சியில தான் வந்து மதன் சொன்னார்னு நினைக்கிறேன், அதை பத்தி பயங்கரமா சொல்லி நான் டெம்ட் ஆகி போய் சொல்லி வச்சு கருத்த குழுமன் இந்த அந்த அந்த வருடமே வந்த சீசன்ல இலங்கை கடையில சொல்லி வாங்கிட்டு வந்து அதை
5: சாப்பிட்டேன்.
0: வெரி
5: ட்ரூ, ஒரு மாம்பழம் கிட்டத்தட்ட 30 கிராம்
0: அது,
5: அதுக்கு 7,000-8,000 காணும் அந்த இது சுழஞ்சிட்டது. நான் காணையில எங்க வச்சது எங்க சுழஞ்சு தெரியல, நான் அதை தேடி போட்டு விட்டுட்டேன், பேசாம தேடி போயிட்டு கிட்டத்தட்ட 35-40 வருஷமா களத்துல இருந்தது. மதிவண்ண டைமில் ஒரு ஆள் எனக்கு பிரசண்டா தந்தது. அதான் யோகா இடத்துல போய் போன கிழமை கேட்டேன், எனக்கு என்னுடைய சங்கிலியை காணையில சிவனை நான் யோகா செய்யக்கல இந்த மெட்டு கீழே வச்சுட்டு இப்போ செய்யறேன்னா சில மறந்துட்டேன் போதே இருக்குது, யாரும் எடுத்திருந்தா சொல்லுங்க. சொல்ல முடியாது 5 மினிட்ஸ்ல அவ டெக்ஸ்ட் பண்ணவா வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லா டீச்சர்ஸுக்கும் அனுப்பி, அவருடைய டீச்சர் வெக்கேஷன்ல இருக்கிறோம் அவ உடனே மெசேஜ் அனுப்பினா, ஓ நான் எடுத்தனா எடுத்து ஒரு கபட்டுக்கு வச்சுக்கிறேன் அதை எடுத்து குடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு அந்த மெசேஜ் வந்து கொண்டு கையில
0: தரான்.
5: நான் யோகா செய்து கொண்டிருக்கிற டைம் நான் யோசிச்சேன், இப்படியான ஒரு இப்படியான மக்களும் இந்த நாட்டுல வாழினமோ. பாருங்க ஒரு 7,000-8,000 ரூபா பெறுமதியான ஒரு சங்கிலியை அவ எடுத்து இணைஞ்சிருந்தா அவ கொண்டு
0: போயிருக்கலாம்.
5: அது கையில கொண்டு அது ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கிடைக்குது என்றால் அது ஒரு அதிசயம் மாதிரி தான் நான் நினைச்சது.
0: நிச்சயமா நல்லவங்க இன்னமும்
5: ஒரு இப்பவும் ஒரு மனித நேயமான ஆட்கள், அருமையான ஆட்கள் இருக்கின்றத நான் சொல்ல வரேன் இந்த ரேடியோ. அப்படி அது அது ஒரு வெள்ள இனத்தாக்கள்
0: தான்
5: இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், வெக்கேஷன் வந்த அப்புறம் அவருக்கு ஒரு அன்பளிப்பு
0: கொடுக்கிறேன்.
5: கொஞ்சம் காசு கொடுக்கலாமே.
0: ஆமா ஆமா, நீங்க அதாவது அவங்க காசா கொடுக்க வேண்டியது இல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க ஜஸ்ட் ஒரு லவ், ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு அன்பளிப்பா ஏதாவது நீங்க கொடுக்கணும் வரும்னா கொடுக்கலாம். ஆக்சுவலியா
5: நான் அவர் யோசிச்சிருக்கிறேன், காட்டு ஒன்று எழுதி கொடுப்போம். அதே நான் பொது இடத்துல சொல்ல விரும்புகிறேன், மனிதாபிமானம் இப்போ மக்களுக்கிடையே இருக்கிறத சொல்ல வரேன். நானும் அப்படி வாழ்ந்துட்டால் சந்தோஷமா இருக்கலாம் இந்த உலகம்.
0: கண்டிப்பா செம மோட்டிவேட்டிங்கான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணி இதையும் சொன்னதுக்காக.
5: நன்றி,
0: வணக்கம். காந்தி எப்படி இருக்கீங்க?
6: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த நலமா இருக்கிறீங்க போல நடக்கு.
0: என்ன இந்த இதயம் சொன்ன மாதிரியே இருக்கு நீங்க சொல்றது.
6: ரசிகர் மேல வந்து பெரிய போச்சு நிலமத்தான் இருக்கணும்.
0: அது சரியா? உங்களுக்கு என்ன, உங்க வெதர் எல்லாம் சூப்பரா இருக்கும், அதனால நீங்க ஜாலியா இருப்பீங்க. எங்களுக்கு வந்து வெதர் அப்படி இல்லையே.
6: நாங்களே 5 மணிக்கு வந்து இப்ப வேலை பார்த்து நிக்கிறோம் வந்து.
0: அப்படியா? காலையில 5 மணில இருந்து உங்களோட ஷிப்டா?
6: எங்களுக்கு 5 மணி தான், உங்களுக்கு 8 மணி.
0: ஓகே ஓகே.
6: எனக்கு வரும் அப்படியே அந்த ஓட்டை உடச்சி எல்லாத்தையும் பருகி போட்டு கொஞ்சம் சீனிய போட்டு மற்ற வந்து பிளாப்பழத்துல வந்து இவங்க இப்ப எங்கட இடத்துல வந்து வியட்நாம்காரங்க கூட பிளாப்பழத்துல இருந்து எல்லா பழவளங்களும் வந்து உடனுடன் புரஸ்டா வாங்கலாம் வந்து. ஆனா கொஞ்சம் விலை கூடத்தான். என்ன செய்யறது, நாம வந்து பழம் இல்லாம இருக்கவே
0: மாட்டேன். அப்படியா? என்ன அடிக்கடி சாப்பிடுற பழம் எது?
6: நான் கொய்யா பழம் வாங்கி வந்து கொய்யா பழம் சாப்பிடுவேன், மற்ற பப்பா பழம், மற்ற அந்த பிளாம் பழம். ஆனா கொய்யாக்காய் தான், கொய்யா பழம் தான் எனக்கு ரொம்ப, பப்பா பழம் கொய்யாக்காய். மற்ற வந்து இந்த சீசன்ல வந்து பிளாப்பழம் வரும், அது பிளாப்பழத்துல வந்து அந்த கூழாம் பழம் வந்து வரும் வந்து சின்ன சின்ன சுளையா இருக்கும் வந்து. பெரிய சுளை வந்து சில நேரம் வந்து அந்த இனிப்பு அதுலாம் குறைவாங்க. கூழாம் பழம் ஒன்று அப்படியே அந்த உரிச்சு போட்டா வந்து வாய்க்குள்ள அப்படியே இறங்கிடும்.
0: கூழாம் பழமா பேரு?
6: கூழாம். இதுல வந்து பிளாப்பழத்துல கூழாம் பழம் ஒன்று இருக்கு, சின்ன சின்ன சுளையா வரும் வந்து, அந்த சுளைதான் புல்லா இருக்கும்
0: வந்து
6: அதை சாப்பிடுவேன். மற்ற வந்து பார்த்தா இவையில என்ன, இந்த கதளி வாழைப்பழம்னு சொல்லிட்டு வந்து அது சின்ன பழம் வந்து கதளி, அது வந்து எங்க உள்ள கிடக்கு. ஆனா இந்தியால அந்த ரஸ்தாளி பழம் எல்லாம் அது இல்ல, அந்த கதளி.
0: ஓ, ஏலக்கி பழம்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுது.
6: இளஞ்சி பழம் அந்த உங்க இந்தியால வந்து அப்படித்தான் சொல்ற வந்து என்ன, அது ரஸ்தாளி இல்ல, ரஸ்தாளி இல்ல,
0: ஏலக்கி பழம் குட்டியா இருக்கும், குட்டியா, குட்டி குட்டியா,
6: குட்டி கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கும்.
0: ஓகே,
6: ரஸ்தாளி வந்து வேற,
0: ரஸ்தாளி வேற, கொஞ்சம் பெருசா இருக்கும், டேஸ்ட் ஆனா சூப்பரா இருக்கும். கரெக்ட்.
6: அப்ப நாங்க இருக்கும்போது 2 ரூபா விட்டு ரஸ்தாளி பழம் வந்து
0: இந்தியாவில். 2 ரூபாவா அப்ப ஒரு பழம்? இப்ப எல்லாம் 8 to 15 ரூபா இருக்கும் மினிமம்.
6: அப்ப வந்து நாங்க வந்து நெச வேலை செய்துட்டு வந்து காலையில நைட்டு ஃபுல்லா நெச வேலை செய்துட்டு காலையில போனோம்னா ஒரு ரஸ்தாளி பழம், ஒரு டீ, ஒரு டீய சாப்பிட்டு மற்ற அந்த அப்பம் இருக்குத்தானே வந்து, அந்த அப்பம் சின்ன சின்ன போடுவோம் வந்து
0: குட்டி அப்பம்,
6: குட்டி அப்பம். மற்ற வந்து சில நேரம் வந்து அந்த கூழ் மாதிரி என்ன அந்த அந்த பருத்திப்பார்
0: கண்டிப்பா சூப்பர். அழகான நினைவுகளை வந்து கொண்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி கார்த்தி.
6: ஒரு அஜித் இந்த பாட்டை கேட்கலாமா?
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
6: திருப்பதி படத்துல திருப்பதி வந்தால் திருப்பம்.
0: ஆமா, அந்த பாட்டு தான் விரும்பி கேக்குறீங்களா? ஏன் அந்த பாட்டு திடீர்னு திருப்பதி வந்தா திருப்போம்?
6: என்ன வந்து ஒருத்தர் வந்தாரு ஒரு திருப்பவும் காண இல்ல. ஓகே, இதுக்கு மிஞ்சி நான் கரெக்ட்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் கார்த்தி.
6: நன்றி நன்றி, வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கும் அர்த்தநேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் மதி கலைக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் மதி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான்
0: உங்க வீட்டுக்கு கெஸ்ட், அதனால பிஸியா இருந்தீங்க? சூப்பர். மதி, எந்த பழம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கனி?
7: எனக்கு பிடித்த கனி பிலாப்பழம்.
0: பிழாப்பழம் தான் ஆல் டைம் ஃபேவரட். ஓகே, இப்போ மக்கள் சொல்லாத ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது. என்ன கிவியை பத்தி பேசலாம், அது
7: பேசலாம். 2000ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட நாட்டுக்கு போனேன், அங்க தான் நான் சப்போட்டா பழம் சாப்பிட்டேன்.
0: ஓ, ஃபர்ஸ்ட் டைம் சப்போட்டா 2020 தான் சாப்பிட்டே இருக்கீங்க?
7: இல்ல, 2000ல.
0: ஓ, 2000ல. ஓ, 2000ல. ஓகே. உங்களுக்கு வாயில தெரியும்.
7: மதுரையில இருந்தா அந்த வண்டியில கொண்டு வருவினம் ஒவ்வொரு நாளும் பின்னேறும் இப்ப வாங்கி வாங்கி தருவினம். ரொம்ப இருந்தது எனக்கு சாப்பிட்டேன். இங்க தேடி பார்த்தா பெருசா கிடைக்குது இல்ல.
0: ஓகே, இங்க இங்க கிடைக்கிறது இல்லைன்றீங்களா? இல்லையே, கிடைக்குதே. சப்போட்டா பழங்கள் இங்க நிறைய, இங்க இலங்கை கடைகள் எல்லாம் கிடைக்குது சப்போட்டா. இதுலயும் கிடைக்குது, சைனீஸ் கடைகள்ல எல்லாம் காமனா கிடைக்குதே. அது வேணா, அது டிபேட்டபிள், கரெக்ட்
7: தான்.
0: ஓகே,
7: அப்புறம் கொய்யாப்பழம் பிடிக்கும். பிழாப்பழம் தான் மோஸ்ட்லி பிடிக்கும் எனக்கு. மாம்பழத்தை விட பிழாப்பழம் பிடிக்கும், என்ன தெரியல.
0: மாம்பழத்தை விட பிழாப்பழம் தான் அதிகமா பிடிக்கும். ஓகே, நீங்க ஃபிக் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? ஃபிக் பிடிக்குமா உங்களுக்கு? என்னது, அத்திப்பழம்? அத்திப்பழம் அருமையா இருக்கும். மாதுளம் பழத்தை பத்தி யாருமே சொல்லல. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க மாதுளை சாப்பிட்டே தீரணும்.
7: சூப்பர்
0: மதி, அதுதான் நீங்க வச்சு பாட்டு. சொல்லுங்க சொல்லுங்க.
7: ரொம்ப நாளா உங்களோட கதைக்கையில உங்களோட கதையில எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா கதையில எல்லாம் கொண்டு வந்தீங்க. அப்புறம் டே குறுக்கா சொன்னீங்க வென்ஸ்டேல புக்ஸ் பத்தி சொல்ல போறோம். அது சொன்னீங்கன்னா நல்ல புக்கில் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லதா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நான் சொன்னேன் அது வந்து நம்ம ரொம்ப சீரியஸான ரிவ்யூ ஃபீட்பேக் எதுவும் வரலையா, அதனால ஓகே அப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஞாபகம் வச்சு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபத்துல படிச்ச புத்தகங்களே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்.
7: நன்றி.
0: இப்ப அப்படியே உங்க லைன்ல வச்சுட்டே சொல்றேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில படிச்சே தீரணும் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்த, அவர் எழுதுனது இல்ல, சிறந்த. அவர் வந்து பல ஆயிரம் கதை படிச்சே அவர் வந்து ஒரு புக்கு தொகுத்திருக்காரு, சிறந்த 100 கதைகள் அப்படின்னு போட்டு எஸ் ராமகிருஷ்ணன் வந்து போட்ட புக்கு. அது வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒர்த்து, நீங்கள் வந்து படிக்கணும். கதைகள் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா அந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க. படிக்காம நீங்க வந்து எனக்கு வந்து எப்படின்னா, ஹோட்டலுக்கு போனாலும் பஃபே சாப்பிட்றதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால வெரைட்டியா இருக்கும். நீங்க 100 சிறந்த கதைகள் அப்படின்னு போட்டாலும் அது அமேசான்லயே விற்குது. வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டு வால்யூம் இருக்கு. அதுல வந்து அவர் வந்து தொகுத்து போட்டிருக்காரு. ஆக்சுவலி அந்த புக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் கிடைக்கிறது. 100 சிறந்த கதைகள்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்து போட்டது புக்கு வந்து இப்போ டிமாண்டில் இருக்குது, நிறைய இடத்துல வந்து சோல்ட் அவுட்டு. நீங்கள் எங்கேயாவது கிடச்சதுன்னா ப்ரீ புக் பண்ணி வச்சு வாங்கி அந்த 100 கதைகளை வந்து நீங்கள் பொறுமையாக படிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டைம் பாஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். 100 சிறந்த கதைகள் தான் புக்குடைய பேர். நூறு சிறந்த சிறுகதைகள் தான் வந்து பேரே, பட புக்கோடைய பேரே. சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க கேட்டது உடனே நான் அதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்.
7: நன்றி
0: நன்றி. பர்சனல் ஃபேவரெட்டில் பல பேருக்கு பல எழுத்தாளர்கள் இருப்பாங்க. எனக்கு பர்சனலாக இப்போ சில பேருக்கு வந்து ஜெயகாந்தன் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், ஆனாலும் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரெட்னு பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் தான். அவர் வந்து கதையை மட்டுமே வந்து ஒருத்தங்களுக்கு கடத்தணும்னு நினைக்காம நம்மளோட தமிழர்களுடைய வரலாறு, உலக வரலாறு, இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்னலாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லை எது போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அவர் மட்டுமே எழுதின கதைகளை நம்ம படிச்சுட்டே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்து இது மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணி க்ளோஸ் டு இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் வந்து 8000 மேற்பட்ட கதைகளை படித்து அதிலிருந்து டாப் 100 வந்து செலக்ட் பண்ணி அதை ஒரு புக்காக தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ வேலை ஒரு மனுஷன் வந்து அடுத்தவங்க நல்ல விஷயத்தை படிக்கணுன்றதுக்காக அவர் வேலை செஞ்சுருக்காரு பாருங்கள். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் சும்மா ஒரு கதையை டக்குன்னு உட்காரலாம், தோணுச்சுன்னா ஒரு ஐடியா வந்ததுன்னா அதை எழுதி அதை நீங்கள் வந்து புத்தகமாக வெளியிடலாம். ஆனால் நீங்கள் புத்தகம் வெளியிடுறதுக்கு அதை யூஸ்வல் அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் சொல்லுவாங்க, இதுக்காக நான் வந்து 15 உழைச்சிருக்கேன், 20 உழைச்சிருக்கேன். ஸோ அவருடைய நேரத்தை செலவழித்து அதிலிருந்து செலக்டிவான சில டாப் கதைகளை எடுத்து சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு புத்தகம் அது. ஸோ நீங்கள் டைம் கிடைச்சா படிங்க. இப்பொழுது அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: காலை வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
0: காலை வணக்கம் திரு டான்மில் ஸ்ரீ அவர்களே.
8: எப்படி சுகமா இருக்கீங்கன்னா?
0: நல்லா இருக்கேன்.
8: ரொம்ப நாள் காட்சி.
0: ஆமா, எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த ஏரியால பயணம் இப்ப? எந்த ஏரியால டான்மில்ஸ்ல இருக்கீங்களா, இல்ல உங்களுடைய உங்க ஏரியால உங்க தொகுதியில இருக்கீங்களா? டவுன் டவுன் போயிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே,
8: சூப்பர். நிறைய பேர் பார்த்து பேசி சொன்னாங்க.
0: ஆமா,
8: அதுல ஒருத்தர் லோவிய பத்தி சொன்னாரு.
0: ஆமா, லோவி. ஆமா,
8: அது லோவி வந்து அது வந்து கொஞ்சம் இத சோரா இருக்கும்.
0: ஆஹா, ஓகே.
8: இன்னொன்னு சொன்னார் லோவி வந்து அவர் சொன்னது வேற. மற்றது பேர் வந்து உக்ரேஸ்டர் சொல்லுவாங்க. உக்ரேஸ்டர் நாவல் பழம் மாதிரி இருக்கும், அதையும் கையால அப்படி கசக்கிட்டு சாப்பிடத்தான் இனிக்கும், கசக்காம சாப்பிட்டா புளிக்கும்.
0: ஓ, கசக்கிட்டு தான் சாப்பிடணும் அது. அந்த அந்த லவ்வின்ற படத்தையா? ஓ ஓகே.
8: ஆமா ஆமா, இல்ல இல்ல, லவ்வி இல்ல, உக்ரேஸ்டர் தான் கசக்கிட்டு சாப்பிடுறது.
0: ஓகே ஓகே.
8: அது கசக்கி சாப்பிட்டா இனிக்கும். லவ்வி வந்து சும்மா அந்த உப்புல போட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் புளிக்கிறது.
0: ஆ சரி, ஓகே
8: ஓகே. அது ரெண்டு வித்தியாசம். மத்ததை சொன்னாரு, கடுகுடா பத்தி சொன்னாரு. கடுகுடா வேற, டொங்கா வேற.
0: வெளியெல்லாம் இன்ட்ரஸ்டிங். நைஸ் நைஸ்.
8: நான் என்ன பழத்தை பத்தி சொல்ல வரேன்னு, எல்லாரும் பழத்தை பத்தி விசாங்க. எனக்கு பிடிச்ச பழம் வந்து தூரியாங். அது தூரியாங் வந்து ரெண்டு விதமான தூரியாங்க இருக்கு. ஒன்று வந்து வரக்கா, மற்ற வந்து இந்த வெலை மாதிரி இருக்கும்.
0: ஆமா,
8: அது மூக்க முடி சாப்பிடணும்னு சொன்னீங்க. அது வந்து ஒருக்க ரெண்டு மூணு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க தூரியாங்க விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சூப்பர் பழம்.
0: டேஸ்ட் அருமையான டேஸ்ட் தான், கண்டிப்பா. ஆமா,
8: அருமையான டேஸ்ட். மற்றது பாதாமை விட 100 சக்தின்னு சொல்லுவாங்க.
0: இப்ப தேதி ஸ்ரீ ஏ துரியன் பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுறாருன்னு புரிஞ்சு போச்சு.
8: அது எங்க வீட்டுல இருந்து 3 இருக்குது. அது உண்மைங்க, நான் சொல்ல வரேன். எங்க வீட்டுல 3 இருக்குது.
0: ஓ அப்படியா, ஓகே.
8: சரியான உயரம், அந்த மரம் சரியான உயரம். அது மாதிரி நீங்க கையால போய் பொய்க்க பிடுங்க முடியாது. அதாவது நீங்க நெட் போட்டு வச்சு, வெளியே நெட் போட்டு வைக்கணும். அது தானாவா உள்ளதான் உங்களுக்கு எடுத்து
0: சாப்பிடணும். உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள், சிப்ளிங்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு?
8: எனக்கு
0: என்ன பண்றது, இங்க மார்க்கெட் கட்டுறதுக்கே சரியா இருக்கு, இங்க இருந்து துரியனை சாப்பிடுறது
8: சாப்பிடுறது சரி. அது நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன் வந்து ஸ்டார் ஸ்டார் கூஸ்பெரி சாப்பிட்டுருக்கீங்களா?
0: ஸ்டார் ஃப்ரூட்டா?
8: ஸ்டார் கூஸ்பெரி, ஸ்டார் கூஸ்பெரி ஒன்று
0: இருக்கு, அது ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அது இல்லையா? ஓ ஸ்டார் கூஸ்பெரி, ஸ்டார் கூ, ஆமாம், அதாவது நெல்லிக்கனி மாதிரியே இருக்கும், ஆனால் ஷேப் வந்து பகுதி பகுதியாக இருக்கும், அதுதான்.
8: ஆமாம் ஆமாம், அது இங்கே கிடைக்காது, இங்கே கிடைக்கு, ஸ்ரீலங்காவில் மட்டும் தான் இருக்குது. ம் ம், மற்றது வந்து எம்பரல்லான்னு ஒன்று சொல்லுவாங்க, எம்பரல்லா சாப்பிட்ருக்கீங்களா?
0: இல்லை இல்லை, ம், கேள்விப்பட்டதே இல்லை.
8: எம்பரல்லாவும் ஸ்டார் மட்டும் ஒரே மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு மெனு ஒன்று சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பா இங்க கிடைச்சாலும் சாப்பிடுவீங்க.
0: அப்படியே எம்பரல்லாவா அம்பரல்லாவா? எம்பரல்,
8: எம்பரல், எம்பரல்,
0: எம்பரல்லா. ஓகே,
8: ஓ எம்பரல், அது நீங்க வந்து பழுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த பச்சையா ஒரு உரல்ல இடிச்சிட்டு, சரியா இடிச்சு போட்டு கொஞ்சம் மிளகு தூவிட்டு, காரத்துக்கு கொஞ்சம் வடிக்கோ இல்ல என்ன சொல்லுவீங்க,
0: புளிப்புக்கும் சொல்றீங்க, கார சில்லி, சில்லி தூவியாச்சு ஆல்ரெடி, அடுத்தது
8: சில்லி, சில்லி, சில்லி, மிளகு, உப்பு, கொஞ்சம் சீனி போட்டு நல்லா இடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க ராஜ், சுவையான சாப்பாடு இங்கேயும் கிடைக்காது.
0: நான் வந்து சின்ன வயசுல இதுல டாமரண்ட வச்சு இதை நான் பழுத்த புளிய மரத்திலிருந்து போய் உருவி இதை அதை கழுவி அதை எடுத்து அதை இடிச்சு இந்த மாதிரி உப்பு காரம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டது உண்டு.
8: அது இளந்த பழம் வந்து ஃபேமஸ், எல்லா ஸ்ட்ரீட்லயும் விற்பாங்க, இங்க கிடைக்காது, கிடைக்கல, இங்க காணல, இங்கேயும் அது வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். மற்ற நேர்களிட்டும் கேட்டு பாருங்க, அம்பரல்லா சாப்பிட்டுருக்கீங்களா? அது மற்ற முஸ்லீம், முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட ஃபேவரட் வடிக்கோல ஃபங்க்ஷன்ல ஜாம் செய்வாங்க, அந்த அந்த பழத்தை வச்சு ஜாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, அது அவங்களோட ஃபேவரட்.
0: ஓகே ஓகே,
8: அந்த பழத்துல ஜாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, அது எந்த நீங்க ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த அந்த அந்த ஃப்ரூட்ஸ் அந்த பழ அந்த அந்த ஜாம் இருக்கும்.
0: ஓகே ஓகே, சாப்பிடுவோம், நீங்க சொன்ன உடனே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப நன்றி, நிறைய தகவல்,
8: சூப்பர், தேங்க் யூ,
0: நன்றி நன்றி ஸ்ரீ, நன்றி. என்ன பாடல் சொல்லுங்க, நிறைய இருக்கு, பரவாயில்ல, நான் லேட்டா குடுக்கறேன் உங்களுக்கு பாட்டு,
8: முடிஞ்சா முடிஞ்ச லாட்டி. ஓகே,
0: பரவாயில்ல சொல்லுங்க.
8: காலங்கள்ல இருந்து தப்பு தாளங்கள்ல இருந்து என்னடா இந்த வாழ்க்கை,
0: என்ன இவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டு கடைசியில பொசுக்கன் இப்படி ஒரு பாட்டை
8: கேட்டுட்டீங்க?
0: அப்படியா, என்னடா பொல்லாத வாழ்க்கையா இப்ப வந்து நீங்க கேக்கணும், வேற ஏதாவது பாசிட்டிவா கேப்பீங்க
8: நினைச்சேன். பாட்டு,
0: ஓ அப்படி, அதனால
8: இப்ப
0: உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக ஸ்ரீ.
8: நன்றி,
0: வணக்கம். நிறைய பழங்கள் வந்து லிஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு பழம் நான் வந்து டேஸ்ட் பண்ணதுலே பயங்கர யூனிக்கா, ஐயோ என்னது இப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணது வந்து இண்டோ பாலியில வந்து பேர் இந்தோனேஷியன், சாரி ஸ்னேக் ஃப்ரூட், அது பழம் பேர். பாலியில போனப்ப வந்து சாப்பிட்ட ஒரு ரொம்ப வித்தியாசமான பழம் அது. இன்னும் சாதாரணமான பழங்களையும் நிறைய பேர் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த பீச்சு, அப்புறம் கிரேப்ஸு, நிறைய இப்போ கிரேப் வந்து யாரும் பெருசாக விரும்பி சாப்பிட்றது, ஏன்னா அதிகமான பெஸ்டிசைடு பயன்படுத்துகிறதுனால கிரேப்ஸுக்கு வந்து கொஞ்சம் மவுசு குறைஞ்சிருச்சு. பட் ஆனால் கிரேப்ஸ் ஒரு அழகான பழம், அது பியர்ஸு, பல நிறைய பழங்கள் லிஸ்ட்டில் இருக்குது, அதெல்லாம் வராமல் போயிடுச்சு. டிஸ்கஸ் பண்ணதில் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு காமனாக வர எல்லா பழங்களையும் வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பழம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு தெரில. எனக்கு ஆல்ரெடி வந்து வீட்டில் ஒரு மூணு வெரைட்டி ரெடியாக வச்சுருக்கேன், அது மூணுமே வந்து இன்னொன்று லிச்சி வந்து நம்ம பெருசாக பேசல, எனக்கு இல்லை, என் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு பைத்தியம் லிச்சி ஃப்ரூட்டுக்கு, என்னோடய மனைவி எங்கே போனால், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இப்போ அங்கங்கே கிடைக்கிறதுல, பட் டிவைன் ஃப்ரூட் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையான டேஸ்ட் அது. அதையும் வந்து நீங்கள் ஜூஸ்லாம் போடாமல் நேச்சுரலாக எடுக்க சேர்த்து ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடணும். இன்னொரு இப்போ வந்து முக்கியமாக இந்த தலைப்பை கொண்டு வந்ததுக்கான காரணமே, எங்கே போனாலும் ஃப்ரூட் ஜூஸ் கிடைக்குது, அப்படியே ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறேன். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இல்லாமல் வேறு எந்த ஒரு கேன்டு பாட்டில்டு ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னாலும் அதில் வந்து 3% தான் வந்து, மேக்ஸிமம் 3% தான் வந்து அதில் உண்மையான ஜூஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒரு செய்தி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, தயவுசெய்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்டு ஃப்ரூட் ஜூஸை குடிக்காமல் உண்மையான பழங்களை வாங்கி சாப்பிடுங்கன்றது தான் கடைசியான கருத்து. கடைசி நேரோட முடிப்போம். தலை சொல்லுங்க.
9: தெரியும் அந்த தோட்ட ஆக்களுக்கு உடனே அந்த பனை ஓலிகள கட்டுவிடும்,
0: வெடிச்சிடும்,
9: வெடிச்சிடும். அது கொண்டு வந்துட்டு சக்கரை இல்லாட்டி பனங்கட்டியோட அது தமிழ்ல தான் வரும். ஜாழ்பணம் சரியான சீட்டும்
0: தான்
9: நல்லா இருக்கும். ஒரு பழம் பத்தி தான் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டு முடிச்சிருவீங்க.
0: எங்க பாட்டிக்கு ரொம்ப பிடித்த ஒரு பழம் வெள்ளரி பழம்.
9: இது நாங்க வாங்கி கொண்டு போய் கிரிக்கெட் விளையாடக்கு வச்சு சாப்பிடுவோம். இப்ப நீங்க கடைசிக்குள்ளே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அது பழம் வாங்கி கொண்டு போய் வச்சு மலிவு தானே வந்து. இப்ப இருக்கு போ தெரியும், நான் காணியில
0: இருக்கு இருக்கு. அது ஒரு சீப் ஃப்ரூட் தான் இன்னமும், அது வந்து இன்னமும் விலை கம்மியா தான் விக்கிறாங்க. அது நல்ல விஷயம்,
9: நல்ல ஒரு பழம், நல்ல டேஸ்ட். அது சொல்றதுக்காக இருந்தா மற்றது உங்களோட இது இந்த சத்தம் கேட்க தான் நீங்க அந்த வயிறு கக்கடை திருப்பி பிளக் பண்ணி பாருங்களேன் இந்த மைக்.
0: மைக்குடைய கனெக்ஷனேவா மாத்தி பாக்குற சொல்றீங்களா?
9: நாங்க செய்யற நான் கடையில பிழைச்சா நான் அப்படி செய்வேன். அப்படி
0: ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். அதையும்
9: ட்ரை பண்ணி பாருங்க, இல்லாட்டி பழுதாக்கி விடும். ஓகே, நான் செய்வேன்.
0: நன்றி. நம்ம நானே வந்து கலெக்டருக்கு இங்க வந்து பர்மிஷன் கிடையாது, ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் கூப்பிடாம கேட்காம வந்து பர்சனலாக நானே வந்து எந்த ரிசர்ச்சும் பண்ணிடக்கூடாது. அதனால வந்து அவரை கூப்பிட்டு நான் அதை பண்ணிட்டு எப்படியாவது சரிப்படுத்திடுறேன் இந்த டொங்கு டொங்கு பின்னாடி வர்ற சத்தத்தை. இது வரைக்கும் வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல் இருக்கிற டைமோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய் பல அருமையான தகவல்களை கொடுத்த எல்லா நேயர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே தான் இந்த பழத்தை பற்றி பேசினதுனால இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கூகுள் சாரி யூடியூப்பில் போயிட்டு வியர்ட் எக்ஸ்ப்ளோரர் தான் அவருடைய பெயர். அந்த அந்த ஈவெண்ட்டை அந்த அவர் வந்து 10 வருஷம் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய பழங்களை சாப்பிட்டு அதோடைய ரிசர்ச்சை கொடுத்துருக்கார் நமக்கு. இப்போ இது அந்த வீடியோவுடைய பேர் வந்து இம்பாசிபிள், அதுதான் வந்து அவர் கொடுத்துருக்கிற டைட்டில். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் யூடியூப். யூடியூப்பில் வந்து அவரோட பேர் வியர்ட் எக்ஸ்ப்ளோரர், WEIRD எக்ஸ்ப்ளோரர், EXPLORER, வியர்ட் எக்ஸ்ப்ளோரர். 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ண ஒரு வீடியோ, பயங்கர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கொடுத்து நல்லா இருந்தது. பழங்களை பற்றி பேசுனதால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சேன். செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி.
10: செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உடனடி செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உடனடி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் காலை 8 மணி அளவில் ஆரம்பமானது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் போருக்கு பின்னர் பல ஆண்டுகள் கடந்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வாயில் இதுவரை 467 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் சுயாதீனமான சர்வதேச நீதி விசாரணை அவசியம் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த விடயத்தை மூடிமறைக்கும் வகையிலோ அல்லது நீர்த்துப்போகச் செய்யும் வகையிலோ நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பகரமான நீதி கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இன்று காலை சித்துப்பாத்தி மனித புதிய குழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதிகள் குழுவின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்களில் பாரபட்சமற்ற சர்வதேச விசாரணையை உடனடியாக முன்னெடுக்குமாறு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். 2ஆம் தவணை பரீட்சைகளின் அடிப்படையில் இன்று நடைபெறவிருந்த 9ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடியுரிமை கல்வி வினாத்தாள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெற்கு மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சை ஜூலை 24 நடைபெறும் என்று தெற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்தார். அச்சிடும் பணியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சம்பந்தப்பட்ட கூட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு வினாத்தாள்களை விநியோகிக்க முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாற்றம் குறித்து அனைத்து அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொஸ்கொட கனேகுட பகுதியில் காணியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி, கைக்குண்டு மற்றும் வெடிமருந்து பொருட்களோடு 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த குழுவும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய கோஸ்கோட நாபி பகுதியைச் சேர்ந்த 29 மற்றும் 32 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் மற்றும் வெடிமருந்து பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கோஸ்கோட காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுண்டரத்ன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் கடுமையான நிபந்தனைகளோடு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன 2008 சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேகநபர் ஒருவராக முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுண்டரத்னவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. இந்த வழக்கில் குற்றச்செயலை மறைக்க உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்றம் விடுத்த அழைப்பாணைக்கு இணங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான ரவீந்திர விஜயகுண்டரட்ன தன்மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து தான் குற்றமற்றவர் என்று தெரிவித்தார். தலா 10 லட்சம் ரூபா மதிப்பிலான 2 தனிப்பட்ட பிணைகளின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்யுமாறு நீதவான் பாசன அமரசேன உத்தரவிட்டார். இந்த வழக்கு டிசம்பர் 9 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்போருக்கு வழங்கப்பட்டு வந்த 3% கட்டண சலுகையை 2027 மார்ச் 31 வரை நீடித்து இந்திய ரயில்வே துறை உத்தரவிட்டிருக்கின்றது. யுபிஐ கடனட்டை அல்லது நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் செலுத்தி இந்த சலுகையை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வேயில் முன்பதிவு தனித்தனியாக செய்யப்பட்டு வந்த யுடிஎஸ் என்டிஎஸ் உட்பட்ட பல்வேறு செயலிகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து ரயில் ஒன் என்ற செயலியை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இந்த ஒரே செயலியின் மூலம் பயணிகள் முன்பதிவு டிக்கெட், முன்பதிவில்லாத சாதாரண டிக்கெட்டுகள், நடைமேடை டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட்டுகளையும் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. நீட் தேர்வு உட்பட பல்வேறு தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று முக்கிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதாள கட்சியினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஜூலை 20 நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தினார்கள். இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க டெல்லி போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் 3 நாளாக ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் குவிந்திருக்கின்றனர். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் 16 மெட்ரோ நிலையங்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளன. இந்திய மத்திய அரசின் மொத்த கடன் சுமை 2025-26 நிதியாண்டில் 8% உயர்ந்து 201,17,000 அதிகரித்திருக்கின்றது. இதில் உள்நாட்டு கடன் மட்டுமே 173,55,000 கோடி ஆகும். கடன் அதிகரிப்பினால் அரசு செலுத்தும் ஆண்டு வட்டித்தொகை 12.43 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது.
11: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
12: Working for you.
13: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
16: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 8044.

0: என்னடா நம்ம நிகழ்ச்சியில் ஏதோ இங்கிலீஷ் பாட்டெலாம் வருதே வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இது வந்து தமிழ் பாட்டு தான். ஆமாம், லோகேஷ் கனகராஜோட நடிப்பில், அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் வரப்போகிற டிசி அப்படின்ற ஒரு படத்தில் வர்ற ஒரு பாட்டு இது. ஸோ நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, என்னடா ஒழுங்காக நல்ல பாட்டாக போடுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் வந்து முருகன் பாடல் கேட்டிருக்காங்க, நிறைய முருகன் பாடலும் வரிசைப்படுத்தியிருக்கு. அதில் அதிக மக்கள் கேட்ட மாகிசனுடைய குரலில் அவருடைய பாடலாம் அமைந்த ஒரு அருமையான பாடல் இது உங்களுக்காக.
1: திருவெண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை, அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

பாடுவீரோ தேவரே? பரணி, களம்பகம், உலா ஏதேனும், ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சமேனும் அறிவீரோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: சமஞ்ச கையோட சுட சுட ஒத்தையில போயிட்டு இருந்தாளுங்க. மாமக்காரன் பார்த்தானுங்க, அப்படியே சும்மா காட்டுக்கல்ல அடிச்ச மாதிரி ஜிவ்னு ஏறிச்சா அப்படியே பம்பனானுங்க. அங்கதானுங்க மேட்டர் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன வாய் பார்த்துட்டு இருக்கிறீங்க? பிபி எடுத்து வாயில வையே.

0: பூ வச்சதுக்கு அப்புறமுன்னா வந்துங்க சி போங்கண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குதுங்க.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ரசிகன் கேட்ட அந்த வித்தியாசமான லவ்வாப்பழம் பாட்டை நீங்கள்லாம் கேட்டீங்க. மணிவண்ணன் குரலில் பாடி இந்த பாட்டை வந்து கேட்க வச்சதுக்கு நன்றி ரசிகன். உலகத்தில் யாருமே இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. முன்னாடி நீங்கள் மட்டும்தான் டாபிக் ஏற்ற மாதிரி பாட்டு எடுத்து வர்றது, இல்லை கில்லாடின்றதை நிரூபிச்சிட்டிங்க. அடுத்தது ரவிசங்கர் சார் கேட்ட ஒரு அழகான பாடல் உங்களுக்காக ஒலிக்கிருக்குது. இன்னைக்கு தான் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஃபைனலி. ஐயோ ஐயோ, படத்தையே பார்த்து முடிச்சிட்டேன்டா வெண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு தான். பல பேர் படத்தை பார்த்துட்டாங்க. பட் ஆனால் இதில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ப்ராப்பர் எடிட்டட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு வந்த வெர்ஷனு. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கும் படத்துலேயே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தியேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ப்ரீ புக்கிங்கே ஃபுல் ஹவுஸ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் முட்டு பாய்ஸ் ஓட வச்சுருவாங்க. சிஎம்மோட படம் வேறல, ஓடாமல் இருக்குவான், ஓட வச்சுருவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ FDFS இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 905-667-7200
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. வித்தியாசமான திரைப்படங்கள் தமிழ் படத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறது அப்பப்போ நடக்கும். நீங்கள் வந்து ஒரு நாவல் மாதிரி இருக்கும் படம், அது வந்து அழகாக அது வந்து ரெகுலர் கமர்ஷியல் பிட்லேருந்து அப்படியே தனி ஒரு ட்ராக்காக போகும், ஆனால் அந்த படம் வந்து ஹிட்டும் ஆகும். அப்படி வந்து இந்த மெய்யழகன் திரைப்படம்லாம் வந்து எந்த ஒரு கமர்ஷியல் மீட்டருமே வந்து பெருசாக வைக்காமல் வந்த ஒரு படம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே ஓடிச்சு அப்படின்னே சொல்லணும். அப்படி ஒரு படம் தான் இது வந்து. அப்பா மகன் பாசத்தை வந்து அடிப்படையாக வச்சு எக்கச்சக்க படங்கள் வந்திருக்கு. அதில் வந்து அந்த கேட்டகரியில் இப்போ சமீபத்தில் எந்த அப்பா மகன் பாசம் படம் வந்தாலும் இந்த ஒரு லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து நானுமே காத்திருக்கேன். இது வந்து இந்த திரைப்படத்துடைய பெயர் வந்து தட்டுவண்டி. தட்டுவண்டி தான் திரைப்படத்துடைய பேரே. ஒரு சிறுவன் வந்து தள்ளுவண்டி இழுக்கும் அப்பாவும் ஒரு மகனும் வந்து சேர்ந்து புதுச்சேரியில், இது வந்து நிர்மலாவுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்து பாண்டிச்சேரியில் எல்லா வீதிகளையும் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சினிமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நமக்கு. ஒரு சிறுவன் வந்து அப்பாவோட தள்ளுவண்டி ஒன்று வச்சு பிழைக்கிற அப்பாவோட எப்படி வந்து வாழ்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்துடைய ஹைலைட்டை என்னென்னு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 வந்து மாநில அரசு விருதை வென்ற வந்து ஃபில்டர் கோல்டு அப்படின்ற திரைப்படத்தோட இயக்குனர் விஜயபாஸ்கர் தான் வந்து இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. அவரே இந்த படத்தில் தந்தையாகவும் நடிச்சும் இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாறுபட்ட கதை அப்படிங்கிறதுனால இந்த திரைப்படத்துக்கு முக்கியமாக இசை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இசையை இசையமைச்சிருக்கிறது யார் தெரியுமா? வேறு யார், இளையராஜா. ஆமாம், ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஆனாலுமே வந்து வித்தியாசமான கதைக்களம் இருக்கிறதுனால இளையராஜா சம்மந்திச்சு இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் இளையராஜா. அதனாலே இந்த படத்துக்கு வந்து பயங்கர மீட்டரும் எதிர்பார்ப்பும் ஏறி இருக்குது. முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில் மார்க்கெட் பகுதியில் இந்த படம் வந்து படப்பிடிக்கப்பட்டிருக்குது. ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து கூடி விரைவில் திரையரங்குக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வித்தியாசமான ஒரு லுக் இருக்கிற படம் அப்படிங்கிறனால அதுக்கு தயவுசெய்து உங்களுடைய ஆதரவும் அன்பையும் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இது தவிர அன்பே டயானா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அன்பே டயானா சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபுல் ஃபன் ஃபில்டு நகைச்சுவை படம். அதை பற்றி நம்ம பேசுவோம். பாடல்களை தொடர்ந்து நேர்கள் கேட்ட பாடல்கள் நிறைய வித்தியாசமான பாடல்கள்லாம் கேட்டிருக்காங்க. பழங்களை அடிப்படையாக வச்சு நம்ம 2.5 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டோம். அதனாலே இந்த பாட்டு கேட்டது நேருக்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தை விமர்சனம் வந்து அன்பே டயானா அப்படின்ற அந்த படத்தை பற்றி தான். அன்பே டயானா இது வந்து எதற்காக நான் வந்து இந்த படத்தை ரொம்ப ஆர்வமாக வந்து பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஏன்னா பாரி இளவழகனுடைய இயக்கத்திலையும் நடிப்பிலையும் வந்த படம். யார் இந்த பாரி இளவழகன்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் மறந்துருப்பீங்க. அருமையான ஒரு தமிழ் படம் ஜமா அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கி நடித்தவர் தான் அவர், பாரி இளவழகன். இவருடைய அடுத்த படைப்பு தான் அது. ஜமா படம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், ஆனால் அதுலேயும் லவ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். இந்த படம் வந்து சரி நம்ம ஏன் ரொம்ப சீரியஸாக எடுக்கும், ஒரு சீரியஸ் படத்தை எடுத்தால் அடுத்து ஜாலியாக கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த ட்ராமாவை நமக்காக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். சென்னை பெரம்பூரில் வசிக்கிற ஒரு தெலுங்கு பேசுகிற குடும்பம். படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிரியளவுக்கு அதிகமாக தெலுங்கு தான், தெலுங்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், தெலுங்கே தெரியாத ஆட்களுக்கும் ஓரளவுக்கு புரியும். ஸோ இவர் வந்து வசிக்கிற அதே ஏரியாவில் தான் வந்து ஆங்கிலோ இந்தியன் பொண்ணாக வர்றாங்க, ரம்யா அப்படின்ற நடிகை. அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன்னாக வர்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு காதல் மலருது. நம்ம ஜாதியில் தான் வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி மகளையே வந்து கட்டி கொடுக்க புஷ் பண்ணுற ரோஜா. இதில் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் நடிகை ரோஜா வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தில். பயங்கரமான மெச்சோர்டு ஆக்டிங்கு, ஆஃப்கோர்ஸ் சொல்லவே தேவையில்லை. குடும்ப பிரச்சனைகள், காதலுக்கு இடையில் சண்டை, இதுக்கு நடுவில் வந்து பல காமெடி ட்ராக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையாக கொடுத்துருக்காரு பாரி. இது வந்து பயங்கரமான படமாக வித்தியாசமான படமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ரெகுலர் அப்சல்யூட் கமர்ஷியல், நீங்கள் பல படங்களை பார்த்த மாதிரியே தான் ஏறக்குறைய கண்டென்ட்டு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு, ஜாலியாக நீங்கள் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட்டு ரீதியாக நின்று ஒரு படத்தை அணுகுனீங்க அப்படின்னா இது ஒரு பக்கா என்டர்டெய்னர் ஒரு படம், ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம். இப்போ இருக்கிற ஜென்ஜிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்காரு. கூத்து சம்மந்தப்பட்ட படம் ஜமாவை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இவ்வளவு ட்ரெண்டிங்காக வந்து ஒரு படத்தை இயக்கியிருக்காருன்னா அது வேறு ஒரு டோட்டல் லுக்கு. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹைலைட்டாக வந்து காமெடி ட்ராக்ஸில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மிக மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது வந்து சேத்தன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய கதாபாத்திரம் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு பிரேக்னு தான் சொல்லணும் இந்த படம். ஏன்னா ஒரு அருமையான நடிகர் சேத்தன், அவருக்கு வந்து கரெக்டான படங்கள் கதைகள் ஸ்கிரிப்ட் கான்செப்ட் அமையலை அப்படின்றது எனக்கு எப்பயுமே இருந்த வருத்தம். இந்த படத்தில் அவர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பரிதாபங்கள் கோபி வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு, பெங்களூர் தமிழில் வந்து சூப்பராக பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப வருஷம் பெங்களூரில் இருந்ததுனால எனக்கு அந்த பெங்களூர் தமிழ் எப்படி இருக்குன்னு அப்படியே தெரியும். அதை செம்மையாக பேசியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த படத்தில். முதல் பாதி வந்து கொஞ்சம் அப்படியே என்னடா சரிடா என்னடா சொல்ல வரீங்க கதைக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு அதை தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட தெலுங்கு வசனம் அதில் மட்டும் இல்லாமல் அதில் பகுதி தான் புரியுது, சிலதெல்லாம் வந்து தெலுங்கு பெருசாக தெலுங்கு புரியாது. கொஞ்சம் கூட தெலுங்கு பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு ரொம்ப வியர்டாக தான் இருக்கும் அந்த அந்த போர்ஷன்லாம். டக்குன்னு கேட்ச் பண்ணி சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில யதார்த்தங்களை மீறிய தருணங்கள்லாம் இருக்குது. பட் சினிமானா அப்படி தானே அப்படின்றத வச்சுட்டு நம்ம போயிடலாம். கண்டிப்பாக வந்து இதை இந்த படம் வந்து சிரிக்க வைக்கும். ரொம்ப இம்ப்ரெசிவான, ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று கை தட்டுற படமாக இல்லைனாலும் பக்கா என்டர்டெய்னர். இதில் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஒரு என்டர்டெய்னர் படம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அன்பே டயானா திரைப்படத்தை பார்க்கலாம். Thank you.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. சமீபத்தில் ஜீவாவுடைய அப்பா வந்து தவறிட்டார். அது மிகப்பெரிய ஒரு ஃபேட்டலான ஆக்சிடெண்ட்டு. அதனால் நிறைய பேர் வந்து அவருக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஜீவா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆல்மோஸ்ட் விளிம்பில் இருந்தாருன்னு தான் சொல்லணும். தோல்வி முகத்தில் இருந்த அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் படமாக அமைஞ்சது வந்து தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற ஒரு படம். ரொம்ப சிம்பிளான கதை, ஆனால் ஜாலியான கதை. அந்த படம் வந்து எதிர்பார்த்த ரொம்ப கம்மி பட்ஜெட்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் நல்லா ஓடி கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் வந்து பண்ணிருச்சு. நல்ல ஓடிய திரைப்படம் அது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம் நடந்தது. இதை தொடர்ந்து அடுத்து உடனே நல்ல விஷயத்தை தான் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? எஸ், சமீபத்தில் இவர் சைன் அப் பண்ணியிருக்கிற படம் வந்து கிடா அப்படின்ற ஒரு அருமையான படத்தை இயக்குன ரா வெங்கட் தான் வந்து அடுத்த ஜீவாவுடைய படத்தை இயக்குறாரு. இதை வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பூஜையும் போட்டு படத்துடைய டைட்டிலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தகப்பன் அப்படின்ற தலைப்பில் இந்த திரைப்படம் வருது. ஏற்கனவே இப்போ தான் நம்ம பார்த்தோம் தட்டு வண்டி அப்படின்னு சொல்லி அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு பந்தத்தை சொல்கிற படமாக ஒரு படம் அமைஞ்சு வருது அப்படின்னு. இதுலேயும் அதே மாதிரி தான், அப்பா பையன், தகப்பன் அப்படின்ற பையன் தனக்கு ஒரு பையன், அப்பா பையனுடைய ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வந்து ஒரு வாழ்க்கை நடக்குது அப்படிங்கிற ஒரு கதையை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்திற்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இதுவும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக இருக்கணும், நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்றத நம்ம வேண்டிப்போம். ஒரு அருமையான பாடல் இது, வித்தியாசமான ஒரு பாடல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாட்டை கேட்குறேன். நான் எப்பயோ கேட்ட ஒரு ஞாபகம் இந்த பாட்டு. அதுவும் ஏதோ பஸ்ஸில் போகிறப்ப போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நான் வந்து யூஸ்வலாக அதிகமாக ஊரில் இருக்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸிலெல்லாம் எல்லா பஸ்லேயும் வந்து பாட்டு போடுவாங்க. அதில் தான் நான் வாழ்க்கையில் கேட்காத வியர்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து, நீங்கள் காலையில் போகிறப்ப ஃபுல்லாக தேவா ஹிட்ஸாக வரும், ஒரு குத்து பாட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்து பழைய பாட்டு போடுவாங்க. பழைய பாடல்கள் வந்து நூன் டைமில் வந்து அப்படியே ஓடும். நைட்டு வந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் ஓடும். அப்படி தூங்காமல் ஓட்டுறதுக்கு ஏரமான் சாங்ஸு அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க நைட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா. நான் அதிகமாக பஸ்ஸில் பல ஊருக்கு ட்ராவல் பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பயணம். அதுவும் பஸ்ஸில் பாட்டு கேட்குறது. அதுக்கப்புறம் பஸ்ஸில் சில பாட்டு பிடிக்கலன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸை மாட்டி பாட்டு கேட்க வேண்டியதான். ஸோ அப்படி கேட்டாலே எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம்.

0: இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு கேட்டிங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியை கேட்குறப்பையும் சிந்திச்சா சிரிப்பு தான் வரும், என்னடா இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி அடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கலாம். இருந்தாலும் அதுதான் நம்ம கண்டென்ட்டே. இப்போ வந்து செய்திகளைத் தொடர்ந்து இன்னும் சில பாடல்கள் நேயர்கள் கேட்டது உங்களுக்காக ஒழுக்கி இருக்கிறது. என்றும் கலக்கல் முடிஞ்சு உங்களுக்கு காக்கா கடியும் வெயிட்டிங். ஸோ பொறுத்திருந்து கேட்டுகிட்டே இருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வெயிட்டிங்.
1: அமெரிக்கா விதித்த வரி அச்சுறுத்தல்கள் மற்றும் கனடாவின் விநியோக மேலாண்மை அமைப்பு குறித்த முறைப்பாடுகளுக்கு மத்தியில் பால் தொழிலை பாதுகாக்க அரசாங்கத்தை நம்பியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுழற்சியாக வரும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் பொருளாதாரம் மற்றும் கனேடிய குடும்பங்களின் ஏற்படுத்துகின்ற கணிக்க முடியாத தன்மை மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள் தொடர்ந்து கவலையை ஏற்படுத்துவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட இந்த பால் வர்த்தகத்தினால் அமெரிக்கா வெற்றிகரமாக கனடாவை அணுகியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் டொரண்டோவின் சிகிட்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை பயன்படுத்தவும் பதிவிறக்கம் செய்யவும் மின்னணு சாதனம் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறையின் இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு ஜனவரி மாதம் முதல் விசாரணையை ஆரம்பித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு அலுவலக கணினி உட்பட பல மின்னணு சாதனங்களை கைப்பற்றியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் டொரண்டோவைச் சேர்ந்த 44 வயதான திலன் திசாநாயக்கவை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் இன்று காலை 173 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவானதாக ஒன்டாரியோவின் இயற்கை வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் முன்னைய ஆண்டுகளை விட இந்த பருவகாலத்தில் மாகாணத்தின் காடுகள் தீயினால் அதிகமாக அழிந்திருப்பதாகவும் இதுவரை 7250 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக தீ பரவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான காட்டுத்தீ சம்பவங்கள் கடந்த 10 நாட்களில் இடம்பெற்றவையாக பதிவாகியிருக்கின்றன. இதனால் 1800 மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் வெளியேற்றப்பட்ட 13 சமூகங்களில் 12 சமூகங்கள் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பழங்குடியின தலைவர்கள் ஒன்டாரியோவின் காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்றைய தினம் பொது விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். மக்களை வெளியேற்றுவதற்கு உரிய நேரத்தில் ஆதரவளிக்காமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி மாகாணம் தனிமையில் விட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிலாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தபொழுது தென் பசிபிக் பகுதியில் சீனா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்தியமை குறித்து ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் கவலை வெளியிட்டிருக்கின்றார். நேற்று இருவரும் சந்தித்தபோது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயிடம் தனது ஆரம்ப உரையில் வாங் அந்த ஏவுகணை பாதுகாப்பான மற்றும் தொழில்முறை ராணுவ நடத்தை வெளிப்படைத்தன்மை மற்றும் நோக்கத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார். ஏவுகணை சோதனை குறித்து தங்களுக்கு போதுமான முன்னறிவிப்பு கிடைக்கவில்லை என்றும் ஆஸ்திரேலியா முன்னதாக கூறியிருந்தது. மேலும் அணு ஆயுத சோதனைகளில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டுமென்ற பிராந்தியத்தின் விருப்பத்தை மீறுவதாக கூறி பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஒரு இந்த மாதம் சீன நீர்மூழ்கி கப்பல் போலி போர்க்குண்டு பொருத்தப்பட்ட பால்ஸ்டிக் ஏவுகணையை செலுத்தியது என்றும் அது பசிபிக் பெருங்கடலில் வெகு தூரம் வரை சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது சோலமன் தீவுகள் நவுரு மற்றும் துவாலு ஆகியவற்றுக்கு இடையில் கடற்பகுதியில் வீழ்ந்ததாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் அந்த நாட்டை பெரிதும் பாதித்து வருவதனால் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த தீவிர ஆர்வம் காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக கண்டறியப்பட்டுள்ள ஈரானிய அணுசக்தி தளத்தை மிக கடுமையாக தாக்கப்போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 10வது இரவாக அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள நன்னீராக்கும் ஆலை மற்றும் மின் நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களினால் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பாரேன் மற்றும் ஜோர்தான் பகுதிகளிலும் எதிரொலித்திருக்கின்றன. ஹோமோஸ் நீர்நையில் பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்திய 2 எரிபொருள் கப்பல்கள் பெரும் தீ விபத்துகளை சந்தித்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் விலகியதை தொடர்ந்து தெற்கு லெபனானின் சவ்தார் அல் ஹர்ஃபிக் நகரில் தங்களது படை வீரர்களை களமிறக்க தொடங்கியிருப்பதாக லெபனான் ராணுவம் அறிவித்துள்ளது. கேட்ஸ் அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அறக்கட்டளை ஜெஃப்ரி எப்ஸ்டினுடன் தொடர்பில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் மறைந்த நிதியாளரும் பாலியல் குற்றவாளியுமான அவருடன் பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்றதற்கோ அல்லது குற்றச்செயல்களில் பங்கேற்றதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று அந்த அறக்கட்டளை தெரிவித்திருக்கின்றது. அறக்கட்டளையின் தலைவரான பில் கேட்ஸ் எப்ஸ்டினுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக இந்த அமைப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டின் தொடர்பான சில ஆவணங்களில் கேட்ஸ் குறித்த செய்திகளும் வெளியாகியிருந்தன. முகங்கள் மறைக்கப்பட்ட சில பெண்களுடனும் இணைந்து எடுத்துக்கொட்டப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் எப்ஸ்டினுக்கும் கேட்ஸ் அறக்கட்டளையின் ஊழியர்களுக்கும் இடையில் எந்த தகவல் பரிமாற்றங்களும் அதில் காணப்படவில்லை. கேட்ஸ் எப்ஸ்டினுடன் தொடர்பு வைத்திருந்ததற்கான தொடர்ந்தும் வருத்தம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் எப்ஸ்டினின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களோடு தான் நேரம் செலவிட்டதாக கூறப்படுவதை அவர் மறுத்திருக்கின்றார். மேலும் எப்ஸ்டினின் குற்றச்செயல்கள் எதையும் தான் நேரில் பார்த்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எனினும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் சுமத்தவில்லை. இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடர் ஒருதலைப்பட்சமாக இருக்காது என்றும் 2 அணிகளுக்கும் வெற்றி பெற சமவாய்ப்பு இருப்பதாகவும் ஜிம்பாப்வேயின் T20 அணியின் தலைவர் சிகாந்தர் ராசா தெரிவித்திருக்கின்றார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான தொடர்களில் இந்தியா பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் குறித்த தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 அணிகளுக்கும் இடையிலான 20-20 கிரிக்கெட் போட்டி நாளை ஹராரே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அத்துடன் 2வது மற்றும் 3வது T20 போட்டிகள் வரும் July 25-26 தேதிகளில் அதே மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு புதிய பாடல் ரசகுல்லா அப்படின்ற ஒரு பாட்டு அனிருத் ரவிச்சந்திரருடைய குரல் கேட்க போகிறீங்க. இது வந்து நயன்தாராவும் கவினும் நடித்து வெளிவர போகிற ஒரு புத்தம் புதிய திரைப்படம். அதுலேருந்து ரசகுல்லான்ற ஒரு பாட்டு இது உங்களுக்காக.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான

0: 3 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. பழத்தை பற்றியே பேசுகிறதுனால பழத்திலேயே காக்கா கடியும் கொண்டு வந்திருக்கேன். அந்த கேள்வி சிம்பிள் தான், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி. பழங்களில் பழத்தோடைய பேரை வச்சு ஒரு ஆளுக்கு பேரை வைக்கணும் அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம்? அதாவது பழத்தோடைய பேரை வச்சு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது ஒரு ஓப்பன் க்வெஸ்சன். இதில் வந்து நான் 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான பதில் வச்சுருக்கேன். இந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் பதில சொல்லுங்கள். பழத்தோடைய பெயர் அதை வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வைக்கலாம் அப்படின்னா என்ன பெயர் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற இந்த கேள்விக்கு பதிலோட கால் பண்ணுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லுங்கள். இப்போ பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து வாம்மா வாம்மா அப்படின்ற பாட்டை கேட்டிங்க. இந்த படத்தை ரிவ்யூவை மிஸ் பண்ணிட்டோமே. இதயம் முரளி இந்த படத்தையும் பார்த்தாச்சு. சரி, அதை பற்றி அப்புறம் சொல்லுவோம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல் ஜாலி படம். அதே தான், எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். இதில் வந்து யூனிக்காக ஏதாவது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் முரளியோடைய

0: ஏ மகன் அத்தர்வா சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக். இப்போ எல்லா டேலண்ட்டும் ஸ்கில்ஸும் இருக்கிற ஒரு பையன் சூப்பராக வரணும் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் வாழ்த்துறது. காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்குமே வந்து நிறைய காமெடி செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து சின்ன தெரியல, இந்த யூடியூபர்ஸாக வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்த ஆட்கள் தான் பாதி பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது தொடர்ந்து சொல்லணும். வாவ், ஐயோ இந்த படத்தை வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை, பட் கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான ஒரு என்டர்டெய்னர் படம் இது. ஜாலியாக யூத்ஃபுல்லாக நீங்கள்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்குறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு ஒரு தரமான படம் சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். இந்த கேள்விக்கு பதிலோடு இணைந்திருக்கிற நேர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் மகன் வைக்கின்றேன்.
0: ஒரு குழந்தைக்கு ஒரு பழத்துடைய பேர் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க?
1: மாக்காப்பா.
0: மாக்காப்பாவா? மாக்கப்பழமா? மாக்காப்பா அப்படின்றது ஒரு பழத்துடைய பெயரே கிடையாது.
1: அப்படி ஒரு பேரை வைக்கலாம், மாக்காப்பான்னு வைக்கலாம்.
0: ஓ, நீங்க புதுசா ஒன்னு காயின் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு பேரை வைக்கலாம் அப்படின்னா? அது சரி, ஓகே.
1: மாக்காப்பான்னு
0: அந்த இதுல இருக்கிறாரு மாக்காப்பா. ஆமா, அந்த பேரை போட்டிருக்கீங்களா?
1: இருக்குது லாவுல், லாவுல் பழம் வந்து மஞ்சள், ஒரு மஞ்சள் களி மாதிரி பழம், நல்ல பழம், நல்ல டேஸ்டா இருக்கு.
0: லாவுல், லாவுல் பழமா?
1: லாவுல் பழம், லாவுல் பழம்.
0: ராகுல், ராகுல் பழமா? ஓகே ராகுல், ஓகே ஓகே ராகுல், ரைட். நீங்களே நிறைய பதில் சொல்லிட்டீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காசிநாதன் சொல்லுங்க, ஒரு பாப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? மனிதர் பெயர். ஒரு பழத்துடைய பெயர் ஒரு குழந்தைக்கு வைக்கணும், அப்ப எந்த பழத்தோட பேர் வைப்பீங்க? புரியல. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நன்றி. அடுத்த நேயர் வாய்ப்பு அடுத்தவருக்கு வணக்கம்.
2: ரசிகன்
0: சொல்லுங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருக்கு?
2: பதிலுக்கு முதல் நானும் ரெண்டு மூணு படங்கள் பார்த்தேன். இந்த பரிமளாங்கோ பார்த்து உண்மையிலேயே சிரிக்கலாம்.
0: அதுவும் ஒரு கமர்ஷியல் காமெடி மூவி, பரிமளா அண்ட் கோ இல்லையா? ஆமா, அது நான் இன்னும் பார்க்கல, பட் நான் வந்து ரிவ்யூஸ் மட்டும் இன்னும் பார்க்கல. நான் இன்னும் படத்தை பர்சனலா பார்க்காதனால நான் எதுவும் சொல்ல முடியல, பட் பார்க்கணும், பார்த்துடலாம்.
2: ஆமா, ஊர்வசி ஜெயராம் அதை கொம்ப வந்து அந்த மாதிரி சிரிச்சு கொண்டே இருக்கலாம் படம் முழுக்க. பிளாஸ்ட் படம், பிளாஸ்டும் பார்க்கக்கூடிய படம். அது ரெண்டே இதெல்லாம். மற்றது லாப்ளூன்னு சொல்றது ஒரு அந்த மஞ்சள் பழம், ஒரேஞ்சு மாதிரி இருக்கும், ஆனா திக்கா இருக்கும். அது இந்த ஜப்பனீஸ் கூட சாப்பிடுவாங்க, அதுக்கு நல்ல பேர் என்ன?
0: இது கிளெமண்டைன் சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க?
2: இல்ல இல்ல இல்ல, யார் மதன் சொன்னாரு லாப்ளூன்னு சொல்லி.
0: ஓகே, ஆமா.
2: அது வந்து இந்த ஜப்பான், ஜப்பான்லதான் கூட, ஜப்பனீஸ் தான் கூட சாப்பிடுறது.
0: ஓகே,
2: அது மஞ்சளா இருக்கும், திக்கா இருக்கும் அந்த பழம். மற்றது நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால் இது மாம்பழம் என்று வைக்கலாம்.
0: மாம்பழம்னே வைக்கலாமா? பட ஆளுக்கு பேரு, நபர் பேரு மாம்பழமா?
2: இருக்கு இருக்கு, எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு அந்த பேர்.
0: ஓகே, அப்படியா, மாம்பழம்.
2: அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்ன இந்த ஷோர்ட் நேம் அந்த வீட்டுல என்னன்னு சொல்றது, இதா கூப்பிடுவாங்களே. உதாரணத்துக்கு உங்களுக்கு ராஜராஜன் என்ற ராஜன் கூப்பிடுற மாதிரி கலர வச்சு மாம்பழம் கொண்டு கூப்பிடுறது. சில பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு பிலாப்பழம்
0: பேரா? ஓகே,
2: அந்த பட்டை பேர் மாதிரி கூப்பிடுறது பிலாப்பழம். அப்படி அந்த ரெண்டு பேரையும் வைக்கலாம்.
0: ஓகே, சூப்பர், வித்தியாசமான பதில், நன்றி. அடுத்த நேயருக்கு, அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் ராஜ்தான் இதே நான் மாம்பழம் கோபன் அங்க எல்லா இடமும் இருக்கு அப்படியா மாம்பழம்னு காமனாவே பேர் வைக்கிறாங்க ஓகே பீட்ல கூப்பிடுறேன் லோகன் ப்ரோ லோகன் லோகன் லோகன் அப்படின்றது பேர் கரெக்ட் வெரி குட் சூப்பர் லோகன் அப்படின்ற பெயர் வந்து உண்மை
2: என்ன
0: பழத்தை வச்சு
2: அனிஷம் பழம் இருக்கு தானே
0: அனிஷம் பழத்தை வச்சுதான் அனிதான்ற பேர் வச்சுங்களா
2: அனிதான்ற பேர் மகளுக்கு
0: வச்சுனா ஓகே நன்றி சிறப்பு
2: கண்டிப்பா
0: வந்துடுறேன் சரியா நன்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரவிசங்கர் சார், உங்களுக்கு பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து மெசேஜு அது வந்து பார்த்துட்டு வந்து டோட்டலாக அதை எப்படி மிஸ் பண்ணணும்னு தெரியல. ரவிசங்கர் சாருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது இந்த நேரத்தில் மிஸ் பண்ண சொல்லிவிட்டு கனெக்ட் பண்ணுறேன். எப்படி சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. திங்கக்கிழமையா சண்டேவா? என்னைக்கு முடிஞ்சது உங்க பர்த்டே?
3: சண்டே 19 ஜூலை.
0: ஓகே, சண்டே முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே, சிறப்பு. ஓ அப்படியா, அப்ப ஃபைனல்ஸ் நடந்தப்ப ஊரே செலிப்ரேட் பண்ணிருக்கு உங்களுக்கு? ஃபைனல்ஸ் நடக்கிறப்ப ஊரே செலிப்ரேட் பண்ணிருக்கு உங்களுடைய பர்த்டே? ஓகே ஓகே, வெரி குட்.
3: சாட்டர்டே நாங்க எங்க சம்பந்தி குடும்பம் எல்லாம் சேர்ந்து குருலட்சுமி போயிருந்தோம்.
0: ஓ சூப்பர், ஓகே குருலட்சுமி. ஓகே,
3: அப்போ நானும் மனைவி மகன் எல்லாம் சேர்ந்து கேக்கு போனோம் ஞாயிற்றுக்கிழமை.
0: எங்க? ஓ கேக்கு போனே. ஆமா, ஓகே, யா யா. நைஸ், எல்லாம்
3: முடிஞ்சு செலிப்ரேஷன் முடிஞ்சு வெரி ஹாப்பி.
0: சூப்பர்,
3: நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? பழத்துல
3: சீதான் வைக்கலாமே.
0: சீதா, எஸ் கரெக்ட். இன்னொரு கரெக்டான ஆன்சர் வந்துச்சு, சீதா பழத்துல சீதா. வெரி குட், சூப்பர், 100 marks உங்களுக்கு. வேற ஏதாவது மாட்டினா சொல்லுங்க. ஓகே, அப்புறம் நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் இனிய மதிய வணக்கம் ராஜ்.
0: மதிய வணக்கம் பிரபா.
4: எப்படி, சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மாதுளாயினி. ஓகே நைஸ்.
4: சொன்னுல்
0: ஓகே,
4: அந்த பழம் வந்து கக்கி பழத்துன்ற ஃபேமிலி. அது கக்கி பழம் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், இது மா மாதிரி இருக்கும்.
0: ஓகே,
4: ஒரே ஒரு சீசன் தான், வருஷத்துல ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் இது காய்க்கும். வித்தியாசமான பழம். ஆனா இது முந்தைய நிகழ்ச்சியில யாரும் சொல்லல இந்த பழத்தை பத்தி.
0: ஓகே ஓகே,
4: இதுல நான் திருநங்கோல மட்டும்தான் இந்த பழம்
0: பார்த்திருக்கிறேன்.
4: அதனால இனிக்கும், ஆனா மா மாதிரி இருக்கும்.
0: ஓகே, லாகுல் பழம். சரி சரி, சூப்பர், நல்ல இன்ஃபர்மேஷன். நீங்க அதுதான் பேராக வச்சிருந்தீங்களா நீங்களும்? ஓகே ரைட், சிறப்பு, நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், இது ரவிபாலா.
0: சுவாமி சொல்லுங்க, நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க
5: சார்? இந்த லாகுல் பழத்தை சொல்றாங்க இல்ல, அருமையான பழம் சார், முழுக்க பழம் முழுக்க சததான்.
0: அப்படியா?
5: உள்ளுக்கு ஒரு முழிக்கண் மாதிரி ஒரு வித, முழிக்கண் மாதிரி ஒரு ஷைன் மாதிரி கொண்டிருக்கு அந்த வித.
0: ஓகே,
5: முழுக்க முழுக்க சததான். நீங்க தோல் கூட சரியான டைனி, அது மெல்லமா உரித்து எடுத்து முழுக்க சாப்பிடலாம். ஆனா தொடர்ந்து சாப்பிட மாட்டீங்க, சிலருக்கு பிடிக்கும்.
0: என்ன பழம்?
5: மாமைத்துல அந்த குடிப்பாங்க, அந்த மாமைத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமைத்து
0: ஒரு ட்ரிங்கா? மாமைத்து
5: அந்த டேஸ்ட் வரும்,
0: கிட்டத்தட்ட அதுன டேஸ்ட் வரும். ஓ ஓகே ஓகே, மாமைட். ஓகே, இன்ட்ரஸ்டிங்.
5: பெருமாள் நல்ல பழங்கள் படம் வந்து வந்துட்டது. நான் வைக்கிறேன்னா பொம்பளை பிள்ளைனா கொவ்வை என்று வைப்பேன். அவ்வையர்ல
0: கொவ்வை கொவ்வை என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. கொவ்வை சரி,
5: நல்ல தமிழ்
0: ரைட் ரைட் நைஸ் நல்லா இருக்கு. ஏன் வைக்க கூடாது, வச்சிடலாமே. ரவிசங்கர் சார் பேசினாரு, அதை பேசிட்டு அவர் வந்து சொன்னார் அந்த அந்த பழத்தை பத்தியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை ஹைலைட் பண்ணி கூட சொல்லலாம் நீங்க. சரியா, இந்த தடவை போனப்ப கூட அவ்வளவு நன்மை இருக்கு அதுல. ரொம்ப வித்தியாசமா கொஞ்சம் துவர் பிளைட்டா இருக்கும் அதுல, கொஞ்சம் ஆமாமா. ஆனா செமையான மேட்டர், நல்ல பழுத்த கரெக்டான டேஸ்ட்ல இருக்கிற ஒரு கோண புளியங்கா வந்து சாப்பிட்டா ஒயிட்டா, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர்லயும் இருக்கு இல்லையா, ரெட் கிரீன் ஒயிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்களா.
5: நன்றி. எத்தனை பழங்கள் இருக்கு, நாங்க சாப்பிடாமலே எத்தனை பழங்கள்.
0: ஆமா ஆமா, வெரி ட்ரூ. யா நன்றி சார், மீண்டும் சந்திப்போம். கோண புளியங்கா அப்படின்றது வந்து அது ஒரு ஃப்ரூட் வகை, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன் ஃபேவரட் அப்படின்னா அதில் ஒரு பயங்கர நினைவு இருக்குது எனக்கு. ரொம்ப குட்டி பையன் நான், என்னோடய ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த மரம் இருக்கும். அதில் வந்து ஷார்ட்டாக கீழால் இருக்கிற எல்லாத்தையும் தட்டி தூக்கிடுவாங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதெல்லாம் தட்ட முடியாது இல்லையா. ஆனால் அதை வந்து அதுக்கு ஒரு குச்சி கட்டி அதை வந்து தட்டி அதை வந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த மெமரிஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. இப்பொழுது விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
10: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
11: 462-462.
12: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 4164894000. சூப்பர் சூப்பர். கடைசியும் கேட்டு இடையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, அது பரவாயில்ல
5: கேட்டேன்.
4: இந்த ஷாமலான்கோ அந்த படம் லாஸ்ட் வீக் நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு.
5: யோகி பாபுடைய திரைப்படம் வந்து கிணத்த காணும், அதான் அந்த டைட்டில், அந்த படத்தை டைட்டில்
4: கிணத்த இல்ல கிணத்த காணும். ஆமா, கிணத்த காணும், கிணத்த காணும்.
5: அன்பே டயானா
4: சாப்பிட்டு
5: மங்கூஸ். இது லிஸ்ட்லயே இல்லையே, சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த பதில், யாரும் சொல்லல, அதை கொண்டு வந்ததுக்காக நன்றி.
4: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ரசிகன், இன்னும் ஏதாவது டைட்டில் இருக்கா?
6: ஆமா, முதல்ல வேற ரவி சங்க சாருக்கு பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றது எங்கட வீட்டுல என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு சின்ன கண்டுதான் தந்த, என்ன ஃப்ரம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல, ராஸ்பெரி. புடுங்க நேரம் இல்லாதே முள் இருக்கு அதுல இருக்கு. ஆனா யாராவது இதா ஒரு சின்ன கண்டு, அது குட்டியே போடு, நிறைய குட்டி பெறும் ஒரு
5: கண்டு.
6: ஆமா ஆமா ஆமா, ஒன்று எடுத்து வச்சாலே காணும் அது, அப்படியே புசு புசுன்னு பெறும்.
5: ஓ, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது நான் ட்ரை பண்ணவே இல்லையே, அப்ப வச்சிர வேண்டியதுதான்.
6: யா டேஸ்டி, நான் டேஸ்டும் மற்றது நல்லா நிறைய பழுக்கு நிறைய காய்க்கும். அதுவும் தண்ணிட்டு மற்ற இந்த ஃபேஷன் ஃபுட்டை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. எங்கட வீட்டுல ஊர்ல ஒரு பந்தல் இருந்தது, முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு அந்த பந்தல்ல படந்து அப்படியே மழை நேரத்துல அப்படி கொட்டுண்டு போயிருக்கும் வாசல்ல.
5: எந்த பழம் சொல்றீங்க?
6: அதே மாதிரி இருக்கும் அதையும் நல்ல டேஸ்ட். அதே நம்ம சில பேர் டேஸ்ட் பண்றதுல டேஸ்ட் பண்ணினா விட மாட்டார்கள், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது ஜப்பனீஸ் கூட சாப்பிடுறது. நான் ரெண்டு பேர் வச்சுக்கிறேன், ஒன்று வந்து நாவலன்,
5: சூப்பர்,
6: மற்றது ஜம்புலிங்கம். ஜம்பு நாவல வச்சு ஜம்புலிங்கம், மற்றது பட்டுப்புலி என்ன ஒன்று இருக்கு தெரியுமா? பட்டுப்புலி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: பட்டுப்புலி இல்லையே.
6: ஓ, அந்த என்ன சொல்ற, ஒரு சின்ன சின்ன வட்ட வட்டமா ஒரு பொட்டு மாதிரி இருக்கும். அது அந்த நெத்தியில வைக்கிற பொட்டுன்ற சைஸுக்கு தான் இருக்கும். ஆனா அதுல மேல அந்த தோல் வந்து பட்டு அப்படி அந்த ஃபெதர் மாதிரி இருக்கும். அத உடைச்சா உள்ளுக்கு ஒரு இது இருக்கும். அது அப்படி நாக்குல வைக்க அந்த என்ன சொல்ற அப்படி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அது
5: பட்டுப்புலி. இது வரைக்கும் எங்கேயுமே ஜஸ்ட் ஒரு டாட் தானா ஃப்ரூட்டு?
6: இன்னொரு டாட் தான். அதை உடைச்சு உள்ளுக்கு ஒரு இன்னொரு பழம் இருக்கும். அதை அப்படியே வாயில வச்சா அப்படியே கரையும். அது
5: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழத்துல ஒரு தீசிஸே நடத்தியாச்சு, அந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம் தான் ரவிசங்கர். இனி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொண்டு, அந்த பட்டுப்புலி நல்ல டேஸ்ட். அது ஸ்கூல்ல முன்னுக்கு விப்பாங்கல்ல, அஞ்சு நான் மகள பணத்தை வச்சு மகளன் மகிழி
5: மகிழன் மகிழினி
7: பழம் இருக்கலாம்.
5: என்ன படத்து என்ன பழம்?
7: மகிழம்பழம்.
5: ஓகே, அதனால மகிழ் மகிழினி வருது வருது. இன்னும் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு, மூளை அதிகமா வேலை செய்யுது இன்னைக்கு.
7: என்ன
5: இருக்குது
7: இல்ல இந்த பேசி இந்த முதலாவது பர்த்டே ரவிசங்கர் டேட்டும்
5: என்ன சாரா
8: சோகமாயிட்டீங்க?
5: பழங்கள்ல இருக்கிற பெயரே வந்து மனிதர்களுக்கு வச்சா என்ன பெயர் வைப்பீங்க? டிராகன். ஒருத்தருக்கு பேர் வைப்பீங்களா? ரைட்டு, டிராகன். பயங்கரமா இருக்கு இந்த பேரு. அது சரி, ரைட்டு வைப்போம். நமக்கு என்ன வச்சா போச்சு, வைக்க வேண்டியதுதான். எத்தனை பேர் வேணும் வைக்கலாம் வைக்கலாம். சிறப்பு. சரியா, ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. என்ஜாய் பண்ணுங்க ஐக்கியாவில்.
8: கொஞ்சம் ஃபோனில் இருக்கிறேன்
5: நான். ஆ ஓகே, அப்படியே ஹோல்டில் போடுறேன். ம், இந்த நிகழ்ச்சிக்கான கடைசி நேயர். நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த கடைசி நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ராஜ். ஆகஸ்ட் ஜூலை 31 கண்டிப்பாக வந்துடுங்க.
5: இன்னும் ஆளாளுக்கு ஒரு டேட்டுக்கு அழைப்புகள் விடுக்கிறீங்க.
9: ஒரு
5: சந்தர்ப்பத்தை தேடி பிடிச்சி நம்ம மீட் பண்றது பிளான் பண்ணுவோம். ஓகே
9: ஓகே, நன்றி நன்றி.
5: ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், இப்போ நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு நிறைய கதைகள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எல்லா நடிகர்களுடைய பிறந்த நாளையும் வந்து நம்ம அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வந்து சூர்யாவுடைய 50வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாரு. ஆனால் மனுஷன் பார்த்திங்களா 50 வயசு ஆகுது, எப்படி இருக்கார், ஃபிட்டாக ஹேண்ட்ஸமாக டீங் அப்பா அப்படின்றோம். அதை விட ரீசெண்ட் டைமில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது ஜோதிகாவை தான். என்னப்பா இது எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி செம்ம அழகாகிட்டாங்கல்ல ஜோதிகா, ரொம்ப பிரிட்டியாக ரொம்ப அழகாக மாறிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கவும் பயங்கர ஷாக்காக இருந்தது. நாளைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை நடிகை இரு ரேஷ்மாவுக்கும் வந்து பிறந்த நாள். அதெல்லாம் நாளைக்கு நான் வராதனால உங்களுக்கு இப்போயே அப்டேட்ஸை கொடுத்துட்றேன். இன்னும் நிறைய நடிகைகளுடைய பேருக்கு தனுஷுக்கு வந்து பிறந்தநாள் வருது. இந்த ஜூலை மாதம் வந்து ரவிசங்கர் சாருக்கு மட்டுமே பர்த்டேன்னு சொல்லி இந்த நம்ம மற்றவங்களாம் மிஸ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நான் வெள்ளிக்கிழமை வேறு இவர் நம்ம தோனி வேறு தன்னுடைய பேரக்குழந்தைக்கு பிறந்தநாள் சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பர்த்டே எக்கச்சக்கமாக வருது இந்த மாதம் இருக்கிறதுல பர்த்டே. 28ஆம் தேதி வந்து தனுஷுடைய பிறந்தநாள். இந்த மாதம் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் ஆக்சுவலி ஜூலை மாதம் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க. அப்புறம் சின்னத்திரையில் வர்ற டிவி ஹோஸ்ட் ஆங்கர் ரம்யாவுடைய பிறந்தநாள். அந்த மாதிரி சஞ்சய் தத்துடைய பிறந்தநாளும் வந்து இந்த மாதம்தான் வருது. நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மாதம் பிறந்திருக்காங்க. ஸோ ஜூலை மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எல்லாரும் முருகர் பாட்டு கேட்டால் நான் வந்து பெருமாள் பாட்டு கேட்பேன்டா அப்படின்றதுக்காகவே வந்து வம்புக்காகவே வந்து காந்தி வந்து திருப்பதி வந்தால் திருப்பம் அப்படின்ற பாட்டு கேட்டுட்டு போனார். நீ இன்னும் முருகர் பாட்டு தான் போடுவியா, பெருமாள் பாட்டு போட மாட்டியா அப்படின்னு அந்த பாட்டும் இப்போ லிஸ்டப் பண்ணி லைனப் பண்ணி வந்துட்டு இருக்கு. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை என்னன்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். செம்மையாக இருக்கு இன்னைக்கு வெதர். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து வெதர் 20 டிகிரி தான், ஃபீல்ஸ் லைக்கும் 20 தான். இன்றைக்கி அதிகபட்சமாக பெருசாக போல நல்ல குளிரான, கொஞ்சம் வெயில் இருந்தாலும் நல்ல குளிரான வானிலை இருக்க போகுது. என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் எல்லாருமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
2: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
10: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
11: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
16: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
17: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 6700 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4761-4661-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-27.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சீமாட்டாமலை எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR Tamil HD Hourly News.
4: இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அசாமில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாளுக்கு நாள் அது தீவிரமடைந்து வருவதனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான மது விற்பனையில் உள்ள முக்கிய தடைகளை நீக்குவதாக கனடாவின் 9 மாகாணங்களின் முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றனர். ஹோமோஸ் நீரிணை மீது ஈரான் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் அது உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மார்கோ ரூபியோ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 78,125 உயர்ந்திருப்பதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இரண்டாம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த 9 தரத்திற்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வித் திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் தூர சேவை பேருந்து முனையங்களை சூழ்ந்திருக்கின்ற கடைகள் மற்றும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான கொள்முதல் விலைகளை நிர்ணயிப்பது தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தென்மாகாணத்தின் திக்வல பகுதியைச் சேர்ந்த 4 சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலை தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனி தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பழனியில் வரும் சனிக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் தீவிர போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரண்டு ஆதரவு அளித்து வரும் நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிஜிடி தலைவரும் ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் வலியுறுத்தியிருக்கின்றார். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் மிதேன் வாயு வெடித்த விபத்தில் தற்பொழுது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மெரினாவில் 78,40,000 குளிர்சாதன வசதியோடு கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியிருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சில கனேடிய பொருட்கள் மீது மேலதிகமாக 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்த மறுநாளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தான் பேசியதாகவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த இரண்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். 2025 முதல் முறையாக தனியாருக்கு சொந்தமான நிலங்களின் மீதான பழங்குடியினரின் உரிமையை அங்கீகரித்த வழக்கு மறுவிசாரணைக்கு செல்லாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் 50% இறக்குமதி வரிகளை விதித்துள்ளதை தொடர்ந்து ஒன்டாரியோவின் வின்சர் மற்றும் மிச்சிகன் டெட்ராய்ட் ஆகிய நகரங்களை இணைக்கும் கோடிஹோவ் சர்வதேச பாலத்தின் திறப்பு விழாவை அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டாடும் திட்டத்திலிருந்து கனடா விலகியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் ஏதேனும் கட்டுப்பாட்டை செலுத்தினால் அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகருக்கு செல்ல உள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை கைது செய்ய தனது நிர்வாகத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையை அமுல்படுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துவதாக நியூயார்க் நகர முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு பிரான்சின் வா பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ நேற்று சில மணி நேரங்களில் 1700 ஹெக்டேயர் நிலத்தை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 400 பேர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கான வாரிய சுங்கவரி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இதன்படி மருந்து உற்பத்தியாளர்கள் அதிகப்படியான இறக்குமதி வரிகளை எதிர்கொள்வதற்கு முன்னதாக தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொள்ள 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
2: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனதியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 22 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும் நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சனிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

அழகிய மாலை பொழுதில் சிஎம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியில் இருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், கேள்வி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கேள்வியாகத்தான் இருக்கும், பார்க்கும் பொழுது ஒரு ஈஸியான கேள்வியாக இருக்கும், ஆனால் அந்த கேள்விக்குள்ள ஒரு ஆழமான கருத்து நிறைந்த ஒரு கேள்வி இருக்கின்றது. அல்லது அந்த கேள்விக்கான நீங்கள் அந்த கேள்வியின் தொடக்கத்துடன் நீங்கள் உங்களுக்கு அந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய வடிவத்தில் நீங்கள் கதையாக மாற்றலாம். கேள்வி என்னவென்றால், நம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம், நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கும் கெட்ட பழக்கம் என்ன, மிகவும் ஒரு கெட்ட பழக்கம் என்ன, அந்த அதுதான் நீங்கள் அதையே வைத்து நீங்கள் ஒரு கதையாக கூட வடிவமைக்கலாம். அல்லது இந்த கேள்விக்கான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். கூடுதலாக நீங்கள் கதையாக வடிவமைத்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம் 8 மணி வரை. இல்லை, எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டான, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இந்தியன் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிச்சிருக்கேன். 5 o'clock தானே குடிக்கிறதோ குடிச்சிருக்கேன். நான் இன்றைக்கு இந்த பாடலை கேட்கிறேன். பிள்ளைக்காண்டி வருவாயா படத்துல? இல்ல இல்ல, டீ குடிச்சானே அந்த மிடர் சிப்பானின. விளக்காண்டி வருவாயா படத்துல இருந்து ஓமன பண்ணி மறக்க மாட்டேன். ஒரு நாளும் ஓமன பண்ணி ஓமன பண்ணி அந்த பாடல் கேட்டுக்கொண்டு நீங்க கேட்டதுக்கு எந்த பக்கம் பண்ணா இப்ப நோமலா நான் கவலை கேட்கிறோம். இப்ப நீங்க கதைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அப்ப நீங்க கதை கேட்க அது பொறுமையா நீங்க சொல்லி முடிக்க மட்டும் கேட்கறது இல்ல. அதுக்கு இடையில நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது. போட்டி பொறாமைகள் அதெல்லாம் நத்திங்க. அதே எல்லாருலயும் உள்ள சகஜம். இது அது ஒரு கூடாது ஒரு பழக்கம். என்ன பார்த்தோம்ல கேட்கத்தான் வேணும். கேட்ட பிறகு நாங்க சொன்னா ஒரு வீ கேன் மேக் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கலாம்.
0: திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் மற்றும் கல்யாணி மேனனின் குரலில் ஒலிக்கும் 5:14 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
3: இன்னைக்கு வெளியில நடக்க போனீங்களா?
4: இன்னைக்கு 8700 ஸ்டெப் நடந்தோம்.
3: ஆஹா,
4: நேற்று 10000 இன்றைக்கு குறைவு.
3: ஆனால் இன்று நல்ல ஒரு காலநிலை.
4: நல்ல காலநிலை, நல்ல காலநிலை. இன்னைக்கு நல்ல கூலிங்கா இருந்தது காலையில்.
3: கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்
4: எனக்கு? இன்னைக்கு பார்வை ஒன்றை போதுமை படத்துல இருந்து, திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா.
3: காதலா, நல்ல பாடல். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
4: அது வந்து என்னிடம் இருக்கக்கூடாது, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு, கொஞ்சம் தற்பெருமையும் இருக்கு, ரகசியத்தை காப்பாற்ற தெரியாது, என்னவா இருந்தாலும்
3: உணர்கிடுவேன்.
4: மற்றது நோண்ட நினைச்சு வச்சிருந்தா மறந்துட்டேன். தற்பெருமை, பிடிவாதம், ரகசியத்தை காப்பாற்ற தெரியாது, என்ன ஒன்று இருக்கு வீட்டுல சமைச்சு கொண்டிருக்க, உப்பு பத்தாது புடி பத்தாதுன்னு இங்க இருந்து சொல்லுவேன். எல்லாம் ஒழுங்கா நடக்கும். தப்பித்தவர்கள் போனா அதை விட புடிக்க திருப்பி விடு, உப்ப திருப்பி போடு, போட வச்சு சாப்பிடுற. மற்றபடி
3: அப்படியே பழகிட்டது. அப்படியா?
4: ஓ, நான் மனத்திலேயே சொல்லுவேன், இந்த உப்பு உப்பு காணுமா புளி காணுமா எல்லாம் சரியா இருந்தா தான் அந்த வாசனே காமாக மாட்டோம். ஒன்று குறைஞ்சாலும் சரியான வாசம் வராது, புளி கூடினாலும் வேற
3: வாசம்.
4: அதெல்லாம் எனக்கு நல்ல கவனித்து செய்வேன். தான் பெரிய அண்டாவிலேயே சமைச்சு பழகினாங்கள அந்த நாளையில கோயில் வாசல். அப்ப அது ருசி பாக்கிடாது, அந்த மனத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கும்.
3: அப்ப
4: இதனால கொஞ்சம் ருசியா சாப்பிடுற பழக்கம் இருக்குது, ஒன்னும் செய்யல. அது பிடிவாதம் இருக்க முடியல், கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது ருசியா இருக்கும்.
3: உங்களுடைய கருத்தின்படி பிடிவாதம் மற்றும்
4: தற்பெருமை,
3: தற்பெருமை
4: ரகசிய காப்பகம் இல்லை,
3: எங்களை காப்பாற்றுவது குறைவு. நல்லது, உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
3: இந்த பாடல் வந்து ஹரிஷ் மற்றும் சித்ராவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:23 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னு சொன்னால்,
2: நேரா போனால்
3: சுகமா போலாம், அந்த இடத்துக்கு போலாம்னு சொன்னால் அந்த அந்த வழியால போகாமல் மற்ற பக்கத்தால போகும்.
2: இன்னொரு அது எல்லோரிடமும் இருக்கும் அந்த ஒரு பழக்கம்,
3: எல்லோரிடம் இந்த பழக்கம் இருக்குது
2: கண்டிப்பாக. என்ன பாடல் தெரியும்? கருத்துக்களுக்கு நாங்கள் அதுக்கும் ஒரு செவி மடிக்காது, செவி சாய்க்கத்தானே வேண்டும்.
3: செவிய சாய்க்கிறது, ஆனால் மனதை சாய்க்கிறது இல்ல, செவிய மட்டும்தான் சாய்க்கிறது.
2: ஆமா, என்ன பாடல் தெரியும்?
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து மனோ மற்றும் சித்ராவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:30 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்
2: வணக்கம்.
1: யார் கதைக்கிறீங்க?
2: நான் ரஞ்சினி.
1: எப்படி இருக்கிறீங்க ரஞ்சினி?
2: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன்.
2: நன்றி.
1: அப்படி உங்க வீட்டுல யாரும் இருக்கணுமா?
2: வீட்டுல இருக்கணும். மகனும் இருக்கிறாரு, மனுஷனும் இருக்கிறாரு.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா?
2: அதே மாதிரி நானும் புடிச்சு கொடுத்தா நான் தெளிவா கேட்க மாட்டேன். நல்ல சரியா புடிச்சு கொடுத்தா நான் கேட்க மாட்டேன். கூட எடுக்கத்தான் வேணும். அதே
1: என்ன
2: அப்படியே எடுத்துருவேன். தாரையும் பிடிச்ச கலர் பிடிச்சதும் தாரை எடுக்க மாட்டா எடுத்துருவேன். இதுல எடுக்க மாட்டேன்
1: எடுத்துருவேன். அது ஒரு உண்மை. எங்களுக்கே தெரியும் அதற்கு கூடாத பழக்கம். ஆனால் இருந்தாலும் அதை மறுபடி செய்வோம்.
2: சல்லு ஜாமான் மீட்டி அதுல அனந்தகுமி படத்துல இருந்து ஒரு கிளி இருந்து ஒரு மயில்
1: கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
1: இந்த பாடல் வந்து ஜானகி மற்றும் எஸ்பி சைலேஜா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:37.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: காட்டகுஸ்தி படத்துல இருந்து அந்த பாடல்.
1: அதுல இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்து சண்டை வீராட்சியன்ற ஒரு
2: பாடல்.
1: அந்த பாடல் நாங்கள கேள்வி கேட்டோம்.
2: என்ன?
1: அதாவது நம்மள் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம். ஆமா, நிறைய பழக்கம் இருக்கு. இது என்ன சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா?
2: நல்ல பழக்கத்தை கெட்ட பழக்கமா சொல்லுவீங்க?
1: நல்ல பழக்கத்தை எப்படி கெட்ட பழக்கம்னு சொல்லுவார்கள்?
2: நான் அது வேலையை செய்யணும் சொல்லிடுறீங்கடா. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு விருப்பமான மாதிரி நான்
1: செய்திருவேன்.
2: சில விஷயங்கள் கேட்கலாம், ஒரு சம்பந்தங்கள் அது இதுதான் கேட்டு வேண்டலாம். சில வேலைகள் வந்து எங்களுக்கு பிடிச்ச முறையாக செய்யணும், வேற எல்பம்
1: இல்லாட்டியா
2: குறைதான் சொல்ற. வேற என்ன, இப்ப சாமான் வேண்டாம் போறது போட்டு வந்து ஒரு சாமான விட்டுட்டு வர்றது தெரியாமல் அங்க என்ன வாயா பார்த்து கேட்குங்க.
1: இது வந்து மற்றவர்கள் உங்கள் மேல் வைக்கும் குறை, நீங்கள் மற்றவர்கள் மேலும் குறை வைப்பீர்கள் தானே?
2: நான் குறை வைப்பேன்? கண்டபடி அகல் வீட்டுல இல்லாம திரிஞ்சு போட்டு வரவி நம்ம என்ன பிள்ளைகள் நிக்கணும் போட்டு வரேன்டா. டைம் இல்ல, அங்கெல்லாம் வந்த நாளையில ஒரு டைம் இருக்கு.
1: என்ன
2: வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு எல்லாம் வந்துடணும், ஒரு கொஞ்சம் பெருசா போல. அதுக்கு முந்தைய வீட்டோட தான் இரவு வேண்டாம், 6 மணிக்கு பிறகு போட்டுலாம். அப்ப நாங்க பிறகு கொஞ்சம் லெவல் படிச்சு அப்படியானா போல, பிறகு நாங்கள் அது 9:30 ஆகும் ஃப்ரெண்டுகளோட கழிச்சுட்டு வர்றது. அப்ப அது வந்து இங்க இருக்கிறவனும் தெரியும், இங்க எங்க நிக்கிறாங்கன்னே தெரியாது. அப்ப வரக்குள்ள 10 மணிக்கும் பெறவினோம், 11 மணிக்கும் பெறவினோம், ஒரு அலுவலக சொல்லும் செய்ய மாட்டாங்களே. அப்ப நான் பேசுவேன், நான் பேச அப்புறம் சொல்லுவா, நீங்களும் பேசுறீங்களேண்டா, இதுதான் எனக்கு பிடிக்காது. ஒரு ஆளு திருத்தக்குள்ள அதுக்குள்ள இடைஞ்சலை பண்ணி நீங்களும் எப்படி செய்ய சொல்றீங்களா உங்களே? அப்ப அதுதான் எனக்கு வர
1: பிரச்சனை,
2: அது எனக்கு பிடிக்காது. அப்படி நான் பேசக்குள்ள பேசாம இருக்கணும், அப்ப அவர் சொல்லக்குள்ள நான் பேசாம இருப்பேன். அப்ப ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு சொல்லக்குள்ள அந்த பிள்ளைகளை சொல்லக்குள்ள அவன் பேசாம இருக்கணும் இல்லையா சொல்லி அவன் உஷார் கொடுத்தா அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. இது எல்லாம் கொஞ்சம் காலம் இருக்கு, அதுக்கு பிறகு தயாரித்து சொல்லித்தான் வீட்டுல உழைச்சி கொண்டது ஓட வேண்டிய உழைச்சி கொண்டது ஓடுற ரெண்டாலும் பேச்சு நடக்கு நீ எங்க உழைக்கிறாயு.
1: சரி சரி, காணும் காணும் கூட நீங்க சொல்றீங்க,
2: எல்லா வீட்டையும் நடக்கிறத சொல்றேன்.
1: நல்லது, உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி நன்றி,
2: நல்ல டாபிக் தான்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஜஸ்டின் பிரபாகருடைய இசையமைப்பில் விவேக் அவர்களுடைய வரிகளில் மரியம்மா அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:47.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் மதி. எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமா
2: இருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்களே, என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் தெரிவு இன்னைக்கு பூவெல்லாம் கட்டி, பூவெல்லாம் உன்வாசம் படத்துல இருந்து புதுமலர் தொடுக்கலாம்.
2: அந்த பாடலுடன் நாங்க ஒரு கேள்வியும் கேட்டோம்.
3: ஆமா
2: சொல்லுங்க.
3: எனக்கும் கொஞ்சம் குடிவாரம் இருக்குது.
2: கொஞ்சமா
3: இருக்கு, சொல்றதெல்லாம் கேப்பேன்,
2: அது எல்லோரிடம் இருக்கும் ஒரு கூடாத பழக்கம்.
3: ஆமா,
2: தெரிந்தே செய்வோம்.
3: ஆமா ஆமா, தலையாட்டி போட்டு.
2: ஆமா
3: செய்வோம். நினைச்சது
2: பாடலும் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நன்றி. இந்த பாடல் வந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்கள் இணைந்து பாடி, அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:52.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, ரவிபாலா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: என்ன உங்க டாபிக் என்ன? அங்க அதாவது நாங்களை மாத்த வேண்டிய பழக்கத்தை நீங்க கேக்குறீங்களோ?
2: நம்மள் இருக்கும் கெட்ட பழக்கம்.
3: ஆமா, மிக பல பேர் பலதை சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன் என்றால், அட்வைஸ் பண்றது எனக்குத்தான் தெரியும், அறுக்கிறது அட்வைஸ் பண்றேன் போர்வையிலே மெட்டீரிய போட்டு அறுக்கிறது அது கூடாது வழக்கம். எனக்கு தெரியும், அது பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வானலையா இருக்கட்டும், அறிவுரை என்று கூடுற என்ற பேருல மற்றவைய அசிங்கப்படுத்துறது அல்லது மற்றவைய கோவப்படுத்துறது எல்லாம் ஒரு கட்டத்துல இருக்கும். அறிவுரை என்றாலும் ஒரு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும், கண்டபடி அறிவுரை என்ற பேர்ல என்ன சொல்றது, அது அலங்கோலப்படுத்த கூடாது. அது பிள்ளைகளுக்கு இருந்தால் பிள்ளைகளும் அப்படித்தான் வருத்தரம் பிள்ளைகள். நாங்க அட்வைஸ் என்ற பேர்ல எங்களுக்கு தெரிய வேண்டிய நான் கணக்க சொல்ல போயிருந்தா பிள்ளைகளுக்கும் அதை அவை துஷ்பிரயோகம் செய்யணும். அது அது அவைக்கு அது ஒரு அரியணமா இருக்கும். நடுக்க சொல்லி சொல்லி அரிய அட்வைஸ் என்றவர் நடுக்க சொல்லி கொண்டிருந்தால் அது அரியணமா இருக்கும். இந்த அட்வைஸ் என்றத நாங்கள் குறைக்கும். ஏன்னா மற்றவருக்கும் எல்லாம் அறிவு இருக்குது, இல்லையாண்ட இல்ல, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. சில நேரம் பிள்ளை விடுவினம், ஆனா மற்றவர்கள் அறிவுரை கேட்டால் ஹெல்ப் கேட்டா செய்யலாம். அதை விட்டுட்டு நாங்களா போய் அறிவுரை என்ற பேர்ல அரியணப்படுத்துறது கூடாது என்றதான் எந்த நோக்கம். அது எங்கள்கிட்ட இருக்குது, கிணவேட்டி இருக்கு, எங்கள்ட்ட என்ன டைம் இருக்குது.
2: நல்லது, நல்ல ஒரு விடையம் தான். ஆனால் அது வந்து ஷோர்ட் அண்ட் ஷூட். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விடயத்தையும் ஒரு அந்த நீளமாக சொல்லாமல் ஒரு குட்டியாக சொன்னால் யாருமே செவி மடிப்பார்கள். அது ஆமாம்,
3: பொதுவாக வான் அலையிலேயே நடக்கிறது ராஜி, உங்களுக்கு தெரியாது. வானலை நடக்கிறது அது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மாதிரி இருக்கும். அவைக்கு என்ன கணக்கை சொல்லி கொண்டு வந்தால் கணக்கு சொன்னால் அது அறியண்டமா இருக்கும். அதை கொஞ்சம் குறைக்கலாம், நாங்கள் கைவிடலாம்.
2: நல்லது, சொல்லுங்கள் என்ன பாடல் தெரியுது?
3: இவன் முதல் போன பாடல் ராஜி, காதலுக்காக அதை நிறுத்தி இதை நிறுத்தி நிலவை கொடுத்து எல்லாம் அவள் என்ன பாக்குறதுக்காக இல்ல நிறுத்தனா அது கொஞ்சம் ஒரு ஓவரா போச்சு. அது அது வேணாம், பன் செயல் வேணாம். நான் கேட்கிற பாடல் நீதியின் மறுபக்கம் படத்துல இருந்து மாலை கருக்கள். இந்த தமிழ் வடிவா போகுது, வடிவா அழகான தமிழ் கையாண்டிருக்கணும். அதுக்கு அந்த பாட்டை கேட்போம்.
2: நல்லது, நன்றி, கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, நன்றி, நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உடனடி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் காலை 8 மணி அளவில் ஆரம்பமானது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் போருக்கு பின்னர் பல ஆண்டுகள் கடந்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வாயில் இதுவரை 467 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் சுயாதீனமான சர்வதேச நீதி விசாரணை அவசியம் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த விடயத்தை மூடிமறைக்கும் வகையிலோ அல்லது நீர்த்துப்போகச் செய்யும் வகையிலோ நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பகரமான நீதி கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இன்று காலை சித்துப்பாத்தி மனித புதிய குழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதிகள் குழுவின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்களில் பாரபட்சமற்ற சர்வதேச விசாரணையை உடனடியாக முன்னெடுக்குமாறு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இரண்டாம் தவணை பரீட்சைகளின் அடிப்படையில் இன்று நடைபெறவிருந்த 9ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடியுரிமை கல்வி வினாத்தாள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெற்கு மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சை ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்தார். அச்சிடும் பணியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சம்பந்தப்பட்ட கூட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு வினாத்தாள்களை விநியோகிக்க முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாற்றம் குறித்து அனைத்து அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
5: கொஸ்கொட கனேகுட பகுதியில் காணியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி கைக்குண்டு மற்றும் வெடிமருந்து பொருட்களோடு 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த குழுவும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய கொஸ்கொட நாபி பகுதியைச் சேர்ந்த 29 மற்றும் 32 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் மற்றும் வெடிமருந்து பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கொஸ்கொட காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர்.
6: முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுண்டரட்ன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் கடுமையான நிபந்தனைகளோடு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன 2008ஆம் ஆண்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர் ஒருவராக முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுண்டரட்னவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. இந்த வழக்கில் குற்றச்செயலை மறைக்க உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்றம் விடுத்த அழைப்பாணைக்கு இணங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான ரவீந்திர விஜயகுண்டரட்ன தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து தான் குற்றமற்றவர் என்று தெரிவித்தார். தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 தனிப்பட்ட பிணைகளின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்யுமாறு நீதவான் பாசன அமரசேன உத்தரவிட்டார். இந்த வழக்கு டிசம்பர் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது.
7: ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்போருக்கு வழங்கப்பட்டு வந்த 3% கட்டண சலுகையை 2027ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீடித்து இந்திய ரயில்வே துறை உத்தரவிட்டிருக்கின்றது. யுபிஐ கடனட்டை அல்லது நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் செலுத்தி இந்த சலுகையை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வேயில் முன்பதிவு தனித்தனியாக செய்யப்பட்டு வந்த UTS, NDS உட்பட்ட பல்வேறு செயலிகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து ரயில் ஒன் என்ற செயலியை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இந்த ஒரே செயலியின் மூலம் பயணிகள் முன்பதிவு டிக்கெட், முன்பதிவில்லாத சாதாரண டிக்கெட்டுகள், நடைமேடை டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட்டுகளையும் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.
8: மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன.
5: நீட் தேர்வு உட்பட பல்வேறு தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று முக்கிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதாள கட்சியினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஜூலை 20 தேதி நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தினார்கள். இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க டெல்லி போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் 3 நாளாக ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் குவிந்திருக்கின்றனர். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் 16 மெட்ரோ நிலையங்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளன. இந்திய மத்திய அரசின் மொத்த கடன் சுமை 2025-26 நிதியாண்டில் 8% உயர்ந்து 201,17,000 அதிகரித்திருக்கின்றது. இதில் உள்நாட்டு கடன் மட்டுமே 173,55,000 கோடி ஆகும். கடன் அதிகரிப்பினால் அரசு செலுத்தும் ஆண்டு வட்டித்தொகை 12.43 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது.
2: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழையான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை நாளைய மறுதினம் மற்றும் சனிக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644 2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், கேள்வி சிறிய ஒரு கேள்விதான், ஆனால் ஒரு ஆழமான பதில் இருக்கிற ஒரு கேள்வி. கேள்வி என்னவென்றால், நம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் கெட்ட பழக்கம் என்ன? இந்த கேள்விக்கான பதில் அல்லது இந்த தலைப்பில் நீங்கள் உங்களுடைய வடிவத்தில் நீங்கள் கதையும் தயாரிக்கலாம், அல்லது இந்த கேள்விக்கான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 416-6-4-6-2-2-2.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கீங்க? எப்படி?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
1: இன்றைய பொழுது சூப்பரா இருக்கு. மழையோடு மழை இல்லாமல் நம்ம சூரிய பகவான் ஒளியுடன் சூப்பரா இருக்கு.
0: நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து சிவாஜி படத்துல இருந்து பல்லேல பாட்டு.
0: சொல்லுங்க.
1: ஒரு பாடல் கேட்கணும்னு எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக புல் சவுண்ட் டிடி சவுண்ட் வச்சு கேட்கணும்.
0: மற்றவர்கள் யாரும் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய காது சரி. நல்ல பழக்கம். பாடல் கேட்டு மகளுங்க, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் பென்னி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். அளிக்கும் இது நேரம் 6:18.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தீபன்.
1: வணக்கம் தீபன், எப்படி இருக்கீங்க?
2: எல்லாம் சுகமா இருக்கோம்.
1: என்ன பாடல் வேணும் தீபன்?
2: சின்ன மகாராணியே,
1: சின்ன மகாராணி மகளாக வந்தாள், அதுவா? ஆமாம், ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: என்ன கேள்வி
1: சொன்னேன்?
2: என்ன சொல்ல மாட்டேன் சாப்பாடு சாப்பிடறதுக்கு வித்தியாசம் தெரியும்.
1: கோபம் வருவது உங்களுடைய கெட்ட பழக்கம், அப்படியா?
2: கெட்ட பழக்கம் நல்ல செய்ய போறோம், பிசினஸ் அப்படியே அலட்டி விட்டுறோம், அப்படியே உலட்டி விட்டுறோம், அப்படியே பலாபோன்னு சொல்லி
1: விட்டுறாங்க.
2: மற்ற வந்து சில ஆகலாம் அவர் வேலை செய்ய செல்ல மாட்டாங்க, பிசினஸ் பற்றி கலைக்க மாட்டேன், விளாட நடத்த முடியும், விளாட வேண்டும், வச்சு வைத்து எப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் நம்ம அப்படி இல்லை.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்ட் உருவாகலாம். இதனால்

0: பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: என்ன பாடல் செவந்தி?
2: நான் வளர்த்த பூவே திரைப்படத்துல இருந்து சித்ரா பாடிய உயிருள்ள ரோஜா பூவே.
1: உயிருள்ள ரோஜா பூவே, ஆமா. கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஒளிக்கிழந்த நேரம் 6:33.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், தேவதாஸ் காய்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் சுகமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம், வீட்டை போய் கொண்டிருக்கிறோம்.
2: நல்லது, நல்ல ஒரு காலநிலை,
3: நல்ல ஒரு வெதர். இன்றைக்கு வெக்கையும் இல்லை, அவ்வளோ வெப்பமும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு நல்ல ஒரு வெதர். அதாவது ஸ்மூத், ஒரு பழகக்கூடிய இடம், நல்ல இடம்,
2: நன்றாக இருந்தது. ஆமா,
3: நல்லா இருக்குது. இன்றைக்கு நேற்று எல்லாம் நல்லா இருக்குது.
2: ஆமா,
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: பாடல் அங்காடி தெரு என்ற படத்துல அவள் ஒன்றும் அப்படி அழகில் பாட்டு. நான் சொல்ல வாழ்ந்து என்னுடைய கெட்ட பழக்கத்தை சொல்றேன்,
2: சொல்லுங்க.
3: திரும்ப பொதுவாக சொல்றேன், என்னுடைய கெட்ட பழக்கம் என்னென்றால், எனக்கு கொஞ்சம் ஒருவருக்கும் அடிக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கும் அடிக்கிறேன், இல்ல எங்களோட வைஃபுக்கும் அடிக்க மாட்டேன், லைஃப்ல ஒருவருக்கும் அடிக்க மாட்டேன். ஆனா கோபம் வந்தா தாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் உரத்து கதைப்பேன், சத்தமா கதைப்பேன். அதுல ஒருவருக்கும் பிடிக்கிறேன் இல்லைன்னு ஏன் சத்தம் போட்டு கதைக்கிறேன்டா? நான் சொல்லு, நீங்கள் செய்கிற புலிகளும் நீங்களோட இதை பார்க்க எனக்கு மெல்லிசா கதைக்க முடியாது. அதாவது சத்தம் போட்டு கதைக்கிற பழக்கம் உண்டு, இருக்கு, குரல் உயர்த்தி கதைக்கிறது. அதை கொஞ்சம் குறைக்கணும் தான் நானும் விரும்புறேன். மற்றது, ஒரு புத்திமாதி பிள்ளைகளுக்கோ யாருக்கு சொன்னாலும் சில பேர் கேட்க மறுத்தால் அது திரும்ப திரும்ப அதே பிள்ளைய செய்தால் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அதுவும் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன் திருப்பி திருப்பி சொல்லுங்கிறேன், நானே சொல்ல போறேன்டா, அது சொல்றதும் பிள்ளை மாறி கிடக்கு எனக்கு பார்த்த, அப்படி சொல்றதா வைக்க ஒரு கோவத்தை கொண்டு வருது. அதுவும் என்ன, அதை குறைக்க வேணும், அது புத்திமதி சொல்றதையும் கொஞ்சம் குறைச்சு கொண்டு வர வேணும். அதுவும் அவைக்கு பிடிக்குது இல்ல, புத்திமதி சொல்றது. நான் நல்லதான் சொல்றோம், அதை அவன் அவை அதை கிரகிக்க
2: மாட்டேன்,
3: எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ற தன்மையால் குறைவு. அதான் என்னுடைய ஒரு பழக்கம். இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது, நான் ஏதாவது வாங்க வேணும் என்றால், அட்லீஸ்ட் கார் வேண்டும் என்றாலும் சரி, என்ன உடுப்பு வேணும் என்றாலும் ஒரு நாலு இடத்துல பார்த்து வேண்ட பழக்கம் இல்லை. போவேன், பிடிச்சா டக்குன்னு வேண்டிடுவேன், பிறகு யோசிப்பேன், கொஞ்சம் பார்த்து வேண்டியிருந்தா கொஞ்சம் குறைச்சு வேண்டி இருக்கலாம். சொல்ல போனா கார் கூடி அப்படித்தான், மகளுக்கு கார் வேண்டி கொடுத்தது, நான் கார் வேண்டது எல்லாம் ஒரு ஒரு டீலர்ஷிப்ல போய் அந்த காரை பிடிச்சதுன்னா அக்கடி வேண்டிடுவேன், வேற இடத்துல போய் பாக்குற பழக்கம் இல்லை. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இல்லை, ஆனா நான் டக்குன்னு முடிவு செய்கிற பழக்கம் டக்குன்னு வந்துடுது. அதுதான் என்னுடைய ஒரு பழக்கம். அதாவது பொதுவா சொல்ல போனால், இந்த பழக்கங்கள் கூடாத பழக்கங்கள் இருக்கிறதால இவ்வளவு குடும்பங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. அதாவது அல்கஹோலை கூடுதலா பாவிக்கிறதும், அளவுக்கு மிஞ்சி அதை ஒரு லிமிட் இல்லாம குடிக்கிறதால அதை இந்த உடல்நலம் அந்த நாங்கள் பார்க்கக்கூடியதாயே பலதாய் போய் வருத்தக்காரராக மாறினோம். அது எப்படி சொன்னாலும் அது கேட்க மாட்டேன், வேணா குடிக்க விருப்பம், நான் குடிக்கிறேன்டா, அதை திரும்ப அவைக்கு ஒரு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்தா பேர்ந்து சொன்னாலும் அது காலம் அப்படித்தான் இருக்கும், வருத்த வரும்டா, வரத்தான் செய்யும், அத தாங்களா உணர மாட்டேன், உணர மாட்டினமா. அது ஒரு பழக்கம் உண்டு, பேட் பழக்கம். மற்றது சாப்பாடும் அப்படித்தான், சாப்பாடும் ஒரு நஞ்சென்ன, நாங்கள் தேவையில்லாத சாப்பிட்றதும், அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றதும், ஹெல்த்தி இல்லாத சாப்பாடு சாப்பிட்றதும் ஒரு ஒரு நஞ்சு, அதான் எங்களுக்கு வருத்தங்களை கூட கொண்டு வருது.
2: கண்டிப்பா
3: அதை நாங்கள் அவைக்கு சொன்னால் கேப்பினா அது நாங்களும் கூட ஆழம் இருக்க போறோம். ஒரு ஒரு காத்தானே நாங்கள் பிறந்து வளர்றோம், அது ஆசைப்பட்டதை சாப்பிடுவோம். அப்படி இல்லை, இதுக்கு மட்டும் உண்டாமல் இருக்க ஹெல்த்தியா நாங்கள் நோயற்ற வாழ்வா இருக்க வேணும். என்ன
2: கண்டிப்பா
3: நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான், எங்களோட வாய்ப்புக்கும் அப்படித்தான், எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொள்றது, நீங்கள் இவங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்குங்க, வேண்டாம் சாப்பிட வேண்டாம், கொஞ்சமா சாப்பிடுங்க, இல்லாட்டி அது சாப்பிடாமலே விடுங்க. சொல்லு கேட்கிற பழக்கங்கள் இல்லை, அதாவது ஆற்று வச்சு சாப்பிட வேணும், கொழுப்புள்ள சாப்பாடு சாப்பிட வேணும், குடல் பொறிச்சு சாப்பிட வேணும். குடல் எல்லாம் ஒரு 100% இந்த ரால் நண்டு இதுகளை சின்ன கூட விரும்பி சாப்பிடணும் ஆற்று வச்சு. அப்ப அவைக்கெல்லாம் இறுதியில பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது, பார்க்கக்கூடியதா இருக்குது. அதனால அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டு கொண்டு விற்கினோம், அதே சொல்லு கேட்க நம்ம அதை கொஞ்சம் ஆசைக்கு சாப்பிடத்தானே வேணும், என்னதை கட்டுப்படுத்துறேன் மாதிரி. நான் என்ன பொறுத்தளவில் நான் சரியான கட்டுப்பாடு, சாப்பாடு விஷயத்திலும் கட்டுப்பாடு, குடிக்கிற ஆல்கஹால் பாதிக்கிறேன் இல்ல, எல்லாருக்கும் புத்திமதி சொன்னாலும் அதுவும் சிலவுல பிடிக்கிறேன் இல்ல, உள்ள சிலவு நான் இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது, இன்னும் மனதில் என்ன தெரியுதோ அதை உடனே சொல்லி போடுற பழக்கம் இருக்குது. அந்த ஒழிச்சு வச்சு ஒழிச்சு மனதில வச்சு கொண்டு இருக்க மாட்டேன் என்ன, அது ஆறு தங்கச்சியா இருந்தா என்ன, மச்சானா இருந்தா என்ன, சொந்தக்காரா இருந்தா என்ன, ஃப்ரெண்டா இருந்தா என்ன, நேர நேர சொல்லி போடுவோம். சில பேருக்கு அது பிடிக்கிறேன் இல்ல, நான் சொல்லுவேன் என்ன மனதில் என்ன தெரியுதோ, நீங்க பிளவுறீங்களோ சரி கொள்றீங்களோ, எனக்கு தெரியதோ நான் சொல்லிக் கொள்ளுவேன், அவ்வளவுதான். அது என்னுடைய குணம், அவ்வளவு என்ன மாத்த முடியாது கிடக்கு. அது சில வேளையில பகையை நாங்கள் சில பேர்கிட்ட இருந்து பகைக்க கூடிய சூழ்நிலை வருது.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அழகாக நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் எங்கள் சந்திப்போம். நன்றி
3: நன்றி
2: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் ஆண்டனியோடைய இசையமைப்புல ரஞ்சித் மற்றும் வினீத் ஸ்ரீனிவாஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். உலகம் இந்த நேரம் 6:45.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்
1: ராஜா, நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா
1: இருக்கிறேன். இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் வந்து ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி அந்த பாட்டு,
1: அந்த பாடல்.
2: மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த கோபம் தான். என்ன கோபம்? சில நேரங்களில் கோபம் வந்து அடக்கியலாம இருக்கும், அப்ப சாப்பிடாம இருக்கிறது வந்து ஒரு மாதிரி பைவாக்கலான திணைச்சு வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லி சாப்பாடு தருவினா அப்படி அதான் ஒரு கூடாத வழக்கம். மற்றும்
1: ஆனா அந்த கோபம் வந்து மற்ற சொன்னா நீங்க சாப்பிடாம இல்ல இருக்கணும்
2: உடங்க இல்ல குளிர்ந்துடும் என்ன அந்த ஹை ப்ரெஷர்ல அப்படியே கோபம் வரும் வந்து ஆக்களுக்கு மிக ஆக்கள் கேட்க வேண்ட அப்படியே டக்கண்டு குளிர்ந்து வேண்ட போறேன்.
1: கேட்பவர்களைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும். நல்லது, உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க நன்றி.
2: நன்றி நன்றி வணக்கம்.
1: இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில் அருவியினுடைய வரிகளில் அனிருத், விஜய் மற்றும் அருவி இணைந்து பாடியொரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:51.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
5: நல்லமா வாழ்ச்சியா? நீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
5: சிங்கம் படத்தில் நானே இந்திரன் நானே சந்திரன்.
2: நல்லது, கேட்டு மகிழுங்கள், நன்றி.
5: அந்த
2: கேள்விக்கு
5: பாடல்
2: சொல்லுங்க.
5: எல்லாருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு, அதை கிட்ட சொல்லிடலாம். ஒருவருக்கும் புத்துமாதியும் சொல்லிடலாம். அப்ப எனக்கு இருக்கிற கிட்ட பழக்கம் என்னன்னா, நான் அந்த அகம்பாவம், அது ஆக்கவும் செல்லும் அழிக்கவும் செய்யும். அப்ப நான் அந்த இது இல்லாம நாம் என்று வாழ்வோம். நன்றி.
2: நல்லது, நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் வந்து தேவிசரி பிரசாத்தினுடைய இசையமைப்பில் விவேகாவினுடைய வரிகளில் பென்னி மற்றும் மோனிகா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். மன்னிக்கவும், மாணிக்க விநாயகம் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:56.
6: என்னாலும் காலும் பச்சலில, ரெண்டு கண்ணையும் மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, கை தட்டுகிற ஓசையில, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
5: CMR தமிழ் HD.
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ்.
4: HD தமிழ். HD
6: CMRின் மனத்தியால செய்திகள்.
7: மனத்தியால செய்திகள்
8: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
9: அமெரிக்கா விதித்த வரி அச்சுறுத்தல்கள் மற்றும் கனடாவின் விநியோக மேலாண்மை அமைப்பு குறித்த முறைப்பாடுகளுக்கு மத்தியில் பால் தொழிலை பாதுகாக்க அரசாங்கத்தை நம்பியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுழற்சியாக வரும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் பொருளாதாரம் மற்றும் கனேடிய குடும்பங்களின் ஏற்படுத்துகின்ற கணிக்க முடியாத தன்மை மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள் தொடர்ந்து கவலையை ஏற்படுத்துவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட இந்த பால் வர்த்தகத்தினால் அமெரிக்கா வெற்றிகரமாக கனடாவை அணுகியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் டொரண்டோவின் சிகிட்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை பயன்படுத்தவும் பதிவிறக்கம் செய்யவும் மின்னணு சாதனம் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறையின் இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு ஜனவரி மாதம் முதல் விசாரணையை ஆரம்பித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு அலுவலக கணினி உட்பட பல மின்னணு சாதனங்களை கைப்பற்றியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் டொரண்டோவைச் சேர்ந்த 44 வயதான திலன் திசாநாயக்கவை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் இன்று காலை 173 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவானதாக ஒன்டாரியோவின் இயற்கை வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் முன்னைய ஆண்டுகளை விட இந்த பருவகாலத்தில் மாகாணத்தின் காடுகள் தீயினால் அதிகமாக அழிந்திருப்பதாகவும் இதுவரை 7250 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக தீ பரவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான காட்டுத்தீ சம்பவங்கள் கடந்த 10 நாட்களில் இடம்பெற்றவையாக பதிவாகியிருக்கின்றன. இதனால் 1800 மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் வெளியேற்றப்பட்ட 13 சமூகங்களில் 12 சமூகங்கள் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பழங்குடியின தலைவர்கள் ஒன்டாரியோவின் காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்றைய தினம் பொது விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். மக்களை வெளியேற்றுவதற்கு உரிய நேரத்தில் ஆதரவளிக்காமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி மாகாணம் தனிமையில் விட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிலாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தபொழுது தென் பசிபிக் பகுதியில் சீனா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்தியமை குறித்து ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் கவலை வெளியிட்டிருக்கின்றார். நேற்று இருவரும் சந்தித்தபோது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயிடம் தனது ஆரம்ப உரையில் வாங் அந்த ஏவுகணையின் பாதுகாப்பான மற்றும் தொழில்முறை ராணுவ நடத்தை வெளிப்படைத்தன்மை மற்றும் நோக்கத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார். ஏவுகணை சோதனை குறித்து தங்களுக்கு போதுமான முன்னறிவிப்பு கிடைக்கவில்லை என்றும் ஆஸ்திரேலியா முன்னதாக கூறியிருந்தது. மேலும் அணு ஆயுத சோதனைகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டுமென்ற பிராந்தியத்தின் விருப்பத்தை மீறுவதாக கூறி பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஒரு இந்த மாதம் சீன நீர்மூழ்கி கப்பல் போலி போர்க்குண்டு பொருத்தப்பட்ட பால்ஸ்டிக் ஏவுகணையை செலுத்தியது என்றும் அது பசிபிக் பெருங்கடலில் வெகு தூரம் வரை சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது சோலமன் தீவுகள் நவுரு மற்றும் துவாலு ஆகியவற்றுக்கிடையில் கடற்பகுதியில் வீழ்ந்ததாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் அந்த நாட்டை பெரிதும் பாதித்து வருவதனால் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த தீவிர ஆர்வம் காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக கண்டறியப்பட்டுள்ள ஈரானிய அணுசக்தி தளத்தை மிக கடுமையாக தாக்கப்போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 10வது இரவாக அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள நன்னீராக்கும் ஆலை மற்றும் மின் நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களினால் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பாரேன் மற்றும் ஜோர்தான் பகுதிகளிலும் எதிரொலித்திருக்கின்றன. ஹோமோஸ் நீர்நிலையில் பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்திய 2 எரிபொருள் கப்பல்கள் பெரும் தீ விபத்துகளை சந்தித்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் விலகியதைத் தொடர்ந்து தெற்கு லெபனானின் சவ்தார் அல் ஹர்ஃபிக் நகரில் தங்களது படை வீரர்களை களமிறக்க தொடங்கியிருப்பதாக லெபனான் ராணுவம் அறிவித்துள்ளது. கேட்ஸ் அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அறக்கட்டளை ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் மறைந்த நிதியாளரும் பாலியல் குற்றவாளியுமான அவருடன் பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்றதற்கோ அல்லது குற்றச்செயல்களில் பங்கேற்றதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று அந்த அறக்கட்டளை தெரிவித்திருக்கின்றது. அறக்கட்டளையின் தலைவரான பில்கேட்ஸ் எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக இந்த அமைப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டீன் தொடர்பான சில ஆவணங்களில் கேட்ஸ் குறித்த செய்திகளும் வெளியாகியிருந்தன. முகங்கள் மறைக்கப்பட்ட சில பெண்களுடனும் இணைந்து எடுத்துக்கொட்டப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் எப்ஸ்டீனுக்கும் கேட்ஸ் அறக்கட்டளையின் ஊழியர்களுக்கும் இடையில் எந்த தகவல் பரிமாற்றங்களும் அதில் காணப்படவில்லை. கேட்ஸ் எப்ஸ்டீனுடன் தொடர்பு வைத்திருந்ததற்கான தொடர்ந்தும் வருத்தம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் எப்ஸ்டீனின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களோடு தான் நேரம் செலவிட்டதாக கூறப்படுவதை அவர் மறுத்திருக்கின்றார். மேலும் எப்ஸ்டீனின் குற்றச்செயல்கள் எதையும் தான் நேரில் பார்த்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எனினும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் சுமத்தவில்லை. இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடர் ஒருதலைப்பட்சமாக இருக்காது என்றும் 2 அணிகளுக்கும் வெற்றி பெற சமவாய்ப்பு இருப்பதாகவும் ஜிம்பாப்வேயின் T20 அணியின் தலைவர் சிகாந்தர் ராசா தெரிவித்திருக்கின்றார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான தொடர்களில் இந்தியா பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் குறித்த தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 அணிகளுக்கும் இடையிலான 20 20 கிரிக்கெட் போட்டி நாளை ஹராரே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அத்துடன் 2வது மற்றும் 3வது T20 போட்டிகள் வரும் ஜூலை 25-26 தேதிகளில் அதே மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
7: CMR தமிழ் HD 101.3.
6: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 22 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
7: CMR தமிழ் HD
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
7: தமிழ் HD
4: தமிழ் HD
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். கேள்வி என்னவென்றால், நம்முள் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம், அந்த பழக்கத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். அல்லது அந்த தலைப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கதையையும் நீங்கள் தயார்படுத்தலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் தாங்குண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் ராஜி சாரா,
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: நலம் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு வந்து வெந்து தணிந்தது ஹாடு படத்திலிருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாட்டு.
0: மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. ஆமாம், அந்த பாடல் வந்து மதுஸ்ரீ பாடிய பாடல். நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
1: கெட்ட பழக்கம், கெட்ட குணம். கெட்ட பழக்கம் வந்து சொன்னால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல போனால் நான் சொல்கிறது வந்து இந்த ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறது தான்.
0: ஆமாம், அது மிகவும் ஒரு கெட்ட பழக்கம். அது
1: எல்லாத்தையும் இருக்கு, எல்லாத்தையும் யார்ட்டையும் ஒரு சும்மா ஒரு டைம் ஃப்ரீயாக கிடைச்சா உட்காந்து கொஞ்சம் இயற்கையாக ரசிக்கிறாது. ஒன்றும் இல்லை, நாங்கள் கூட ஃபோனை தான் உண்டு. டாக்டர் ஆஃபீஸில் போய் பாருங்க, எல்லாரும் எங்கே போனாலும் பஸ்ஸில் காரில் போகிறவங்களும் எல்லாரும் இந்த வாக் போகிறவங்களும் அது ஃபோனை தான் பார்த்துட்டு போகிறாங்க.
0: உண்மைதான்,
1: அதுலேருந்து தூரம் வரணும்.
0: கண்டிப்பாக நல்ல ஒரு பதில் கொடுத்தீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. இந்த பாடல் வந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில், மதுசிறியின் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 7:14.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல போடுவோம்? சுஜாதா மச்சான்
2: சற்று என்னை மறந்தேனே.

0: மற்றும்
1: குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-2
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் நம்பி வருகிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுப்பரா பேசுறதை நெஞ்சு பண்ணி கொண்டு உங்களோட பாட்டுகளை எல்லாம்
2: இந்த பாடல் வந்து அருண்மொழி மற்றும் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். உழைக்கும் இந்த நேரம் 7:25 நிமிடம்.

0: ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், கமல் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கின்றோம்.
3: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பாடல் வந்து ஓ வந்தது பெண்ணா, அந்த பாடல்
3: பனவில் தானா? அதுவா
4: பனவில் தானா? அந்த பாடல்,
3: அந்த பாடல் சொல்லுங்க.
4: படம் வந்து அவள் பெருவாள படம்.
3: நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம்.
4: அந்த பிடிக்காத விஷயம் அது.
3: ஆமா,
4: கணக்கு இருக்குது. ஒன்று சும்மா சொல்லலாம், வீதியை க்ளோஸ் பண்ணிக்கலாம் வாக்கள் அந்த போன அதுல இருந்துதான் அந்த இது போறவன் எனர்ஜி போற மாதிரியே அங்காலும் சேர பார்க்காமல் போய் கொண்டிருக்கணும். ஒரு பக்கம் பார்க்க கவலையாயும் இருக்குது, கோபமாயும் இருக்குது. பார்க்க லைஃப் வந்து இம்பார்ட்டன்ட், அதையும் மைண்ட் பண்ணாமல் அகல் க்ளோஸ் பண்ணிடணும்.
3: அது அவர்களுக்கும் டேஞ்சர், மற்றவர்களுக்கும் டேஞ்சர்,
4: எல்லாருக்கும் டேஞ்சர்.
3: கண்டிப்பாக அழகாக சொன்னீர்கள். நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து அவள் வருவாள் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:32.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நல்ல சுகமாக.
1: என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் அந்த காற்றில் ஒரு வார்த்தை. நல்ல பாட்டு.
1: காற்றில் ஒரு வார்த்தை. ஆமாம், கேட்டு மாக்கலைங்க. நாங்கள் ஒரு கதையும் ஒரு ஒரு கேள்வியும் கேட்டோம்.
2: ஆமாம்மா, கேட்டு விடுங்க.
1: ம், சொல்லுங்கள்.
2: எனக்கு வந்து எனக்கு பிடிக்காதுன்னா நான் வந்து ஆரண்ணம் பார்க்க வேணாம், பிள்ளை இருந்தா பிள்ளை தான் நேரம் பேசி போடுவேன். முதல்ல அடிச்ச மாதிரி பேசணும்னா அது கொஞ்சம் போகணும் வேறு. மற்றது வந்து இந்த இப்ப வந்து கூட எனக்கு பிடிக்காத வந்து இந்த செல்போன் அது கூட பாதிக்கிறது. அதை நிறுத்தணும் என்று நிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. மற்ற அது கோபம் குறைக்க, அது வந்து நான் குறைக்க மாட்டேன். அது நேரம் பிள்ளை இருந்தா பிள்ளை தான்
1: பிள்ளை தான். ஆமாம், பாடலை கேட்டு மகிழுங்கள். பார்க்கலாம். நன்றி. ரகுமானுடைய இசையமைப்பில் SPB மற்றும் சாதனா சர்க்கம் ரீனா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:38.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் இங்க பவன் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறோம்.
2: எப்படி இருக்கிறது வான்கூவர் காலநிலை?
3: வான்கூவர் பயங்கர நமக்கு 32-34 நினைக்குது. இங்க மணிக்கு
2: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு வந்து மௌனராம் படத்துல இருந்து மன்றம் வந்த செந்தலுக்கு அந்த பாட்டு கேப்போம்.
2: மன்றம் வந்த
3: செந்தலுக்கு குணம் இருக்கிறது செலவு சொல்ல போறேன்.
2: சொல்லுங்க. வணக்கம்.
4: வணக்கம், நான் குணம் முதல்வர் உங்களோட உரையாடி இருக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: ஞாபகம் இருக்கு, நீங்கள் அழைத்திருந்தீர்கள் ஒரு தடவை.
4: ஒரு தடவை கேட்டிருந்தான். இப்ப இவரோட சேர்ந்தா அந்த அவர் கேட்ட பாடலையே நானும் கேட்கிறேன்.
2: நல்லது கேட்ட மகள் எங்கள்கிட்ட இரண்டு பேரும்.
4: நன்றி.
2: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:46.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினாம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: என்ன
1: பாடல் தெரியும்?
4: பாடல் அந்த பொத்தி வச்ச மல்லிய மொட்டு அந்த அந்த பாட்டு.
1: அந்த பாடல் என்ன திரைப்படம்? ஆமாம், உங்களுடைய பாடல் வரும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் பிரபு, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கிறோம், நலமா
1: இருக்கிறோம். என்ன பாடல் தெரியும்?
5: எனக்கு என்ன சொல்றது, சில அந்த கோபம் மாறது திருப்ப திருப்ப நான் சொன்னா அதையே திருப்பி திருப்பி பிடிச்சு கொண்டு நினைக்கிறது. மற்றது எல்லாரையும் இரக்கம் பாக்குறதுல எங்களை கொண்டு போய் வேற இடத்துல விட்டுரும், சரியான ஐக்கட்டான மாத்திரும். அந்த அரையும் அந்த இரக்கம் பாக்குறது, இரக்கம் பாக்கணும். ஆனாலும் ஒரு உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்தா நீங்கள அதை நெச்சியே நிக்கணும். கரெக்டா, நீங்கள் உங்களோட பாட்டையே பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது மற்றவளை தள்ளி போட்டு நீங்க உங்களோட பாட்ட பார்த்து கொண்டு போவீங்கன்னு சொன்னா அது மற்ற
1: கண்டிப்பா
5: தப்பிக்கான வேலையெல்லாம் செய்யாரு. ரங்கராக்களை நம்பகம் கூடாது, உதவி செய்ய.
1: ஆமா, உங்களுடைய பாடலும் வெறும் நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி,
1: நன்றி, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா தூங்கிட்டு விடியகாலம் தூங்கி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடுகிடுன்னு ஓடி வந்து டப்பு டப்புன்னு இருக்க தள்ளி போட்டு
1: ஓடுவான்.
6: அதே போல பஸ்ல வரும்போது பஸ் வர்ற வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல நிப்பான், கிளம்பும் போது டக்குன்னு போய் ஏறுவா. எல்லாமே அவசர அவசரமா செய்வாங்க, ஏறும்போது மாத்தி ஏறிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடறது மேல அரிசி கூட்டிட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு செய்யறதுனால வந்து அந்த பழக்கம் வந்து ரொம்ப மோசம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், பொண்ணு பார்த்துருக்காங்க. அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அந்த பொண்ணுடைய அப்பா வந்து பயங்கரமான கஞ்சன், அந்த பொண்ணு வந்து பயங்கரமான அடி தடிதான், வீட்டுல கரண்டி விளக்கு மாலை எல்லாம் பறக்கும். இந்த மாதிரி பொண்ணு, அதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, இவனுக்கு தெரியாது. அவன கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா கல்யாணம் பண்றது வந்து நான் என்ன பார்த்தேன், 5:30 முகூர்த்தம், 7:30 வரைக்கும் தூங்கிட்டு
1: உட்காந்துருக்கான்.
6: ஓடி வந்து அவசரம் ஓடி வந்து ஏறாங்க, ஓடி வந்து தலைக்கிற பக்கத்துல தங்கச்சி கட்டுற கால் கட்டிட்டான். தங்கச்சி கட்டுல கட்டின உடனே ஒண்ணு பொண்ணோட அப்பனும் ஒரே சந்தோஷம், என்னையா உன் பெரிய பொண்ணு கட்டுறாங்க, உன் தங்கச்சி சின்ன பொண்ணு கட்டிட்டு அடப்போயா, நான் இதுக்கு கல்யாணம் பண்ணி செலவு கூட காசு இல்லாம இருக்கேன், அதான் கட்டிட்டாங்கல்ல ரெண்டும் ஒரே செலவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டான். இவன் அப்புறம் எல்லாம் சொல்றேன், நான் அதெல்லாம் முடியாதுண்ணா, முடியாதுன்னு சொல்லி பல நாளை விட்டு ரெண்டும் எடுத்து ஒரு நாள் ஓடி விட்டாங்க. இப்ப என்ன பண்றான், ரெண்டு பேர்த்தையும் அடி வாங்கிட்டு இருக்கான் டெய்லி. அந்த அவசரம் பண்ண குணத்துல வாழ்க்கை பொருளா கஷ்டப்பட்டு இருக்கான், அது இருக்க கூடாது. ஆமா,
1: நன்றி,
7: உங்களுக்கும் எல்லாருக்கும்
1: வணக்கம். சொல்லுங்க,
7: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு காலநிலை நல்லா இருக்குது, நேற்றைக்கு மாதிரி ஆனா இன்னைக்கு மழை இல்ல, நல்லா இருக்குது. இந்த சாடியால ஒரு குளிர் இருந்து வெளியில போயிட்டு கொஞ்சம் ஒரு லைட் ஜாக்கெட் ஒண்ணு போட்டு சோமிலா வந்துருவேன்.
8: இன்னைக்கு என்ன என்ன பாட்டுனா எங்கள் தங்கம் படத்துல தங்க பதக்கத்தின் மேலே அந்த பாட்டு கேட்போம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். என்னன்னா அந்த அப்செட் ஆகல கோவப்படையக்கல எல்லாம் வந்து அது அந்த நேரத்துல நாங்க என்னத்தையும் முடிஞ்சுனா வாயத்துல என்னத்தையும் சொன்னா அதுதான் ஆக்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும். அதை மறக்கவும் மாட்டணும், தெரியும், அதை மறக்கவும் மாட்டணும். அப்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து இந்த கோவம் வந்தா அப்செட்டா இருந்தா நான் கூட நடந்துட்டேன்டா டெலிபோனை தொடர இல்ல வாயையும் துறக்கிற இல்ல, தெரியும். அதைத்தான் நம்ம
1: நிறைய பிரச்சனைகள் வராது.
8: அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன சொல்லணும், எவ்வளவுதான் எங்கட பக்கம் சரியா இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து வார வார்த்தைகள் சிலதான் தவறுபட்டு வந்துடும், எழுதியக்களையும் எழுத்து கொஞ்சம் கூடாம வந்துடும். மைண்டுக்குள்ள ஒரு அப்செட் ஒன்று இருக்கும்
1: என்ன.
8: அப்ப நான் சும்மா சொல்றதை இந்த ஸ்டாஃபுக்கு முன்னு சொல்லி கொடுக்குறேன், அந்த மீட்டிங்ல அப்படி இருக்கேக்கல வந்து வாயையும் தொடக்காதீங்க, ஒன்னு டெலிபோனையும் தொடாதீங்க. அப்புறம் தானாவே அது கூல் டவுன் ஆகணும்னு உங்களுக்கு எல்லாம் விளங்க வேண்டு. அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலும் வந்து அடுத்த நாள் சொன்னாலும் வந்து வார வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக தான் வரும்.
1: கண்டிப்பா சொல்லிருக்கலாமா, உண்மைதான். கோவம் வரும் பொழுது வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் வருதுன்னு மற்றவர்களுக்கு தெரியாது, சொல்பவர்களுக்கு தெரியாது. ஆமா,
8: டெலிபோன தொட்டு எழுதுறதும் தவறான வார்த்தைகள் வரும் அதுல.
1: கண்டிப்பா அழகாக சொன்னீங்க. பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
8: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: அழைப்பில் இருக்க மடத்து நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரஜினா, லலித் எப்படி இருக்கிறியா?
1: நல்லா இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். எனக்கு இந்தியன் படத்தை வந்து டெலிபோன் மணிபோல் அந்த பாடகம்
1: அந்த பாடல் உங்களுடைய பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உனக்கே இருக்கும் பாடல் வந்து நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், மனோ சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல்.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 தமிழ் ஃபெஸ்ட் .ca.